காலநிலை தற்பொழுது 24 டிகிரி செல்சியஸ் உடல்நிலை 29 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாகன எரிபொருளின் விலையும் பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 3% உயர்வடைய இருக்கின்றது. சரி, இரண்டாவது மணித்தியாலத்தில் நாங்கள் வியாழக்கிழமையில் கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திப்போம். இன்றும் அதேபோல் வளமையான அங்கே 3 திரைப்படங்கள், இல்லாவிட்டால் திரைப்படத்தில் இருக்கும் பாடல்களின் முதல் வரிகளை எடுத்து ஒரு குழப்பிய வரியாக தருவோம். அதில் இருக்கும் அந்த 3 திரைப்படங்களோ இல்லாவிட்டால் பாடல்களோ என்னென்று கண்டுபிடிப்பதுதான் நேர்களுடைய வேலையாக இருக்கும். இன்றும் 3 திரைப்பட பாடல்களை எடுத்து அதனுடைய முதல் வரிகளில் இருக்கும் சொற்களை எடுத்து குழப்பிய ஒரு புதிய வரி, அதில் இருக்கும் அந்த 3 பாடல்கள் என்னன்னு சொல்லிதான் நீங்களும் கண்டுபிடிக்க போறீங்க. எனவே அந்த குழப்பிய சொற்களை பார்க்கலாம். என் மனசு இருந்த காதல் வெண்ணிலாவே, எப்படி சொல்லாமல் வந்தும் ஆகாய தரை மீது. என் மனசு இருந்த காதல் வெண்ணிலாவே, எப்படி சொல்லாமல் வந்தும் ஆகாய தரை மீது. இதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றது. இதற்குள் 3 திரைப்பட பாடல்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த பாடல்கள் என்ன என்று சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம். எனவே அழைத்து சொல்லுங்கள். 416-554-404-0

8:09 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியினூடாக நேர்களையும் சந்திக்கும் நேரமாக இருக்கின்றது. இன்றும் குழப்பிய ஒரு வரி, அதில் இருக்கும் மூன்று திரைப்பட பாடல்கள் என்ன என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. அந்த குழப்பிய வரிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். என் மனசு இருந்த காதல் வெண்ணிலாவே எப்படி சொல்லாமல் வந்தும் ஆகாய தரை மீது. என் மனசு இருந்த காதல் வெண்ணிலாவே எப்படி சொல்லாமல் வந்தும் ஆகாய தரை மீது. இந்த வரிகளுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த மூன்று திரைப்பட பாடல்கள் என்ன என்பதுதான் இன்றைய கல்வியாக இருக்கின்றது. எனவே இணைந்து சொல்லலாம் 416-554-404 வாயிலாக.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-24-26. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
0: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங். விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

8:24 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியின் பதில் சொல்லும் நேரமும் வந்தாச்சு. அதற்கு முதல் அந்த குழப்பிய சொற்களை பார்த்து அதற்குள் அடங்கியிருக்கும் அந்த மூன்று பாடல்கள் என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம். என் மனசு இருந்த காதல் வெண்ணிலாவே எப்படி சொல்லாமல் வந்தும் ஆகாய தரை மீது என்பதுதான் அந்த குழப்பிய வரிகள். இதில் இருக்கும் அந்த மூன்று பாடல்கள், முதலாவது பாடலாக 1990 வெளிவந்த அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து ஆகாய வெண்ணிலாவே தரை மீது என்கின்ற அந்த பாடல். இரண்டாவது பாடலாக 2006 வெளிவந்த சரவணா திரைப்படத்திலிருந்து காதல் வந்தும் சொல்லாமல் என்ற பாடல். மூன்றாவது பாடலாக 2008 வெளிவந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்திலிருந்து எப்படி இருந்த என் மனசு என்ற பாடல். இந்த மூன்று பாடல்களை வைத்துதான் இந்த கலகலப்பு போட்டி நிகழ்ச்சி இன்று கேள்வி கேட்டிருந்தோம். எனவே 8:24 தொடர்ந்து முனைந்திருங்கள். 8:30 எஸ்எஃப்எம் செய்திகளையும் கேட்கலாம்.

என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கனடாவை சேர்ந்த 25 பேர் காணாமல் போயுள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. பனிப்பாறைகள் உடைந்து விழுந்ததால் நேபாள மற்றும் சீன எல்லையில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் 350 மேலானவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 30 மேலான நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். அமெரிக்காவுக்கு கனடா தேவையில்லை என டொனால்டு டிரம்ப் நேற்று வெளியிட்ட கருத்துக்களை பல்கலைக்கழகங்கள் அடங்கலான பல்வேறு நிறுவனங்களின் வல்லுநர்கள் நிராகரித்துள்ளனர். டிரம்பின் கருத்துக்கள் முற்றுமுழுதாக தவறானவை எனவும் கனடாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திலேயே அமெரிக்காவின் முக்கிய தொழில்துறைகள் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவின் பெட்ரோலிய பாவனையில் 20% கனடாவின் மசகு எண்ணெய் மூலமாகவே கிடைப்பதை ஐக்கிய அமெரிக்க சக்திவள தகவல் அதிகார சபையின் தரவுகள் கூட காண்பிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் செம்மணி படுகொலைகளுக்கு காரணமான குற்றவாளிகளை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் தீவிரமான செயற்பாடுகளை நீதி அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான

0: நிச்சட்டம் கொண்டுவரப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணவ கொலை தடுப்பு ஆணையகத்தின் பரிந்துரைகளை பெற்ற பின்னர் முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசித்து இந்த சட்டம் உருவாக்கப்படும் என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
5: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்கார்போரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

8:46 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்களும் கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். சமூகம் சார்ந்த நிகழ்வுகள், விடயங்கள், ஒன்று கூடல்கள் பற்றிய விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரம். அந்த வகையில் முதலாவது நிகழ்வாக கனடாவால் வன்னி மக்களினது ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் இது சனிக்கிழமை 29ஆம் தேதி இடம்பெறப் போகின்றது. காலை 9 மணி தொடக்கம், மாலை 9 மணி வரை 1555 நெல்சன் வீதி, நெல்சன் பூங்கா திடலில் கனடா வன்னி சங்கத்தினால் நடத்தப்படும் இந்த ஒன்று கூடல் இடம்பெறப் போகின்றது. மேலதிக விவரங்களுக்கு 416-644-1113. இன்னொரு நிகழ்வாக தம்பிலுவில் திருக்கோவில் பிரதேச கனடாவால் மக்களின் கோடைக்கால ஒன்று கூடல் 2026 இது ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை இடம்பெறப்போகின்றது. இது மில்லிகன் பார்க், 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ, ஈஸ்ட் காப்ரோவில் இடம்பெறப் போகின்றது. மேலதிக விவரங்களுக்கு 416-669-9430. இன்னொரு நிகழ்வாக சாவகச்சேரி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடத்தும் வசந்தத்தின் ஒன்று கூடல் இடம்பெறப் போகின்றது. இது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நெல்சன் பார்க், நெல்சன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இருக்கும் 1555 நெல்சன் ரோட், நெல்சன் பார்க்கில் இடம்பெறப் போகின்றது. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. மேலதி விபரங்களுக்கு 416-457-2173. இன்னொரு நிகழ்வாக மகாஜன காலேஜ் ஓல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் கனடா வழங்கும் மகாஜன டே 2026 இதுவும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை லமோரக்ஸ் ஹைட்ரோவில் இடம்பெறப் போகிறது. 1785 மெக்னிக்கல் அவென்யூஸ் காப்ரோவில் தான் இந்த நிகழ்வு இடம்பெறப் போகிறது. மேலதிக விவரங்களுக்கு 647-948-9587. இன்னொரு நிகழ்வாக உரும்புராய் மக்கள் ஒன்றியம் கனடா நடாத்தும் சம கானிவல் 2026 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 10:30 மில்கன் பார்க்கில் உரும்புராய் மக்கள் ஒன்றியம் கனடா நடத்துகின்ற இந்த ஒன்று கூடல் இடம்பெறப் போகின்றது. இன்னொரு நிகழ்வாக கனடா வாழ் துண்ணாலை கரவை மக்கள் ஒன்றியம் வழங்கும் ஞான தீபம் 2026 இது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 11 மணி வரை இடம்பெறப் போகின்றது. தமிழிசை கலாமன்றம், 1120 டாப்ஸ்காட் ரோட், யூனிட் 3, ஸ்காப்ரோவில் தான் ஞானதீபம் 2026 இடம்பெறப் போகின்றது. மேலதிக விவரங்களுக்கு 416-834-1081. இதுவரை நேரமும் சமூகம் சார்ந்த விடயங்களை நீங்கள் கேட்டீர்கள். சமூகம் சார்ந்த விடயங்கள், நிகழ்வுகள், ஒன்றுகூடல்கள் பற்றிய அறிவித்தலை ஈஸ்ட் எஃப்எம் community@gmail.com எனும் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைத்தால் அதை இலவசமாக கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியில் நாங்கள் அறிவிப்போம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே ஸ்டேஷன் வித் தி பெஸ்ட் மியூசிக். இஸ் ஈஸ்ட் எஃப்எம், இஸ் ஈஸ்ட் எஃப்எம், ஃபீல் தி பேஸ். 102.7 ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: பாட்டுக்கு
2: நாரதன்,
1: வீணைக்கு
2: வாணி,
1: அழகுக்கு
2: முருகன்,
1: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
1: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
1: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்கிட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
5: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: இசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana Ahmed Thamseen 437-860-7002.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: music on your favorite station 102.7 is East FM.
1: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு மிடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Kiruba Thanabalasingham. 416-298-2777. MortgageSolutions.ca.
4: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லட்சுமி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி. செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள்.
1: தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள். 416-269-5555.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
11: FM 102.7 EastFM.ca.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6479-8669.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 795 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
0: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ, 416-841-5301.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
4: பாட்டுக்கொரு பண்பலை, 102.7.

0: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134
1: அலங்காரம் செய்து கொள்ளவும் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-4862-1. Some condition apply.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350, seontax.ca.
5: Your favorite music on your favorite station, 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
1: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
7: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058831919.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங். விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656-416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: வானலையில் தமிழ் வாசம். ஈஸ்ட் FM 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

அரசன் எவ்வளி மக்கள் அவ்வளி என்பது போல இந்த கனடிய திருநாட்டை ஆட்சி செய்கிற தலைவர்கள் மிக சிறந்த எண்ணங்களை வைத்திருப்பதால் தான் இந்த நாடு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த தலைவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

ஒரே விடயம் பலரால் பல்வேறு விதமாக உணரப்படலாம், விளங்கிக் கொள்ளப்படலாம். அதனால் நாம் நினைக்கின்ற எல்லா விடயங்களும் நாம் நினைப்பது போல் எல்லோருக்கும் ஒன்றாக விளங்கும் என்று சொல்ல முடியாது. சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளைகளாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் எண்ண புரிதலை பொறுத்தது, அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தது. நமது எண்ணங்கள் சரியாக இருந்தால் நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. அனைவருக்கும் காலை வணக்கம்.

யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது எங்கள் முன்னோர்கள் வாக்கு. இந்த உலகில் பிறந்த எல்லோரையும் நேசிப்போம், இந்த உலகில் எல்லோரையும் அன்பு செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

சத்தியமாயவன் முதலட்டாம் படிகளே. சத்தியமாய் ஒன்பது எட்டாம் படி கதிபரே.

மிக சிறப்பான நேரம் இந்த காலை பொழுது. இந்த காலை பொழுதில் உங்கள் உற்சாகத்தோடு எங்கள் உற்சாகமும் இணைந்து கொள்ளும் நேரம் இந்த இனிய காலை.

FM 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். FM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை புத்தம்புதிய காலை பொழுது ஒன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

7:08. கனேடிய செய்திகள். சோனோவின் தற்போது ஏப்ரல் 15 பாகை செல்சியஸ் 14 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று அதிகளவு சூரியனை நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 22 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும் 23 உணநிலையாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்க்கலாம். நாளை சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 28 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செல்சியஸ் 31 உணநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள் மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 21 பாகை செல்சியஸ் 25 உணநிலையாக இருக்கும். செவ்வாய் 28 பாகை செல்சியஸ் 38 உணநிலையாக இருக்கும். புதன்கிழமை 27 பாகை செல்சியஸ் 35 உணநிலையாக இருக்கும். வியாழன் 25 பாகை செல்சியஸ் 31 உணநிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். அமெரிக்காவிற்கு எதிரான தமது வரிக்கட்டண பதில் நடவடிக்கைகளில் சில மாற்றங்களை கனேடிய அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனேடிய தொழில்துறையினரின் கருத்துக்களுக்கு அமைவாக இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருதரப்பு பேச்சுவார்த்தை கடந்த வாரம் முடிவடைந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள வரிகளை கனேடிய வணிக நிறுவனங்கள் தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றன. அதேவேளையில் கனேடிய அரசாங்கம் திட்டமிட்டுள்ள பதில் நடவடிக்கைகள் நடைமுறை வருவதற்கு அவை காத்திருக்கின்றன. இந்த நிலையில் கனடாவின் பதில் வரிப்பட்டியலில் சில மாற்றங்களை செய்து வருவதாக கனேடிய நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. கனேடிய தொழில்துறையினரிடம் பெற்ற கருத்துக்களுக்கு அமைவாக சில மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மீன் கடலுணவுப் பொருட்கள் மீது சுங்கவரிகள் விதிக்கப்படாது என அந்த அறிவித்தலில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கனேடிய அரசாங்கம் அமெரிக்காவிடம் இருந்து இறக்குமதி செய்யும் நூற்றுக்கணக்கான பொருட்கள் மீது 15% முதல் 50% வரையிலான சுங்கவரிகளை விதிக்க திட்டமிட்டு அது குறித்தான அறிவித்தலை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடா மேலும் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் அதை கடுமையாக எதிர்கொள்ளும் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரே பலமுறை எச்சரித்துள்ள நிலையில் கனேடிய அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேபடி அமெரிக்கா மீதான பதில் வரிப்பட்டியலில் புதிதாக சில பொருட்களை கனடா இணைத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. கடலுணவுகள் மீதான தமது பதில் வரி விதிப்புகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அமெரிக்காவின் வேறு பொருட்கள் மீது 50% வரிகளை கனேடிய அரசாங்கம் அறிவித்தது. நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்பே சாம்பியன் அலுவலகம் இது தொடர்பிலான அறிவித்தலை நேற்று வெளியிட்டிருந்தது. கனடாவின் பல்வேறு துறைகளை பலப்படுத்துவதற்கும் அமெரிக்காவின் சுங்கவரிகளுக்கு ஈடாக பதில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சர் அலுவலகம் தெரிவித்தது. பதில் வரி விதிப்புகளுக்கான வழிமுறைகள் குறித்து அரசாங்கம் பங்குதாரர்கள் மாகாணங்களோடு கலந்தாலோசித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கனடாவின் பதில் வரி நடவடிக்கைகளை அமெரிக்காவிற்கு ஆச்சரியமளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என கனேடிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள சுங்கவரிகளுக்கு எதிராக கனடா மேற்கொண்டு வரும் பதில் நடவடிக்கைகள் அமெரிக்காவிற்கு எந்த ஆச்சரியத்தையும் அளிக்கக்கூடாது என நீதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்பே சாம்பியன் வியாழக்கிழமை அறிவித்தார். கனடாவின் எதிர் வரி விதிப்புகளின் விளைவாக அமெரிக்கா வர்த்தகப் போரை தீவிரப்படுத்தக்கூடுமா என பத்திரிகையாளர் சந்திப்பில் நிதியமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. கனடாவின் பதில் வரிகள் செப்டம்பர் 8 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் கனடாவின் பொருளாதார இறையாண்மையை தாம் எப்போதும் பாதுகாப்போம் என்றும் குறிப்பிட்ட பிரான்சுவா பிலிப் சாம்பியன் கனடாவின் தொழில்துறைகளை நாம் பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் சில நிலைப்பாடுகளை அமெரிக்கா மாற்றிக்கொண்டிருப்பதாக அமெரிக்க கனடா வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மொழி கலாச்சாரம் தொடர்பான நிலைப்பாடுகளை மீளப்பெறும் அமெரிக்காவின் தீர்மானத்தை டொமினிக் லீப்ளாங்க் வரவேற்றுள்ளார். எல்லை தாண்டிய வர்த்தக பேச்சுவார்த்தையில் கனடாவின் பிரெஞ்சு மொழி பாதுகாப்பு கலாச்சார இறையாண்மையை வலுவிழக்கச் செய்வதற்கான கோரிக்கைகளை அமெரிக்க அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக கைவிட்டுள்ளது. தமது நிலைப்பாடுகளை மீளப்பெறுவதன் மூலம் கனடாவின் கலாச்சார கொள்கைகளில் இனி நியாயமற்ற வர்த்தக தடைகளாக கருதப்படாது என்பதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த மாற்றத்தை கனடா வரவேற்றுள்ளதாக அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் நேற்று தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த நகர்வு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஒரு பெரும் தடையாக இருந்து வந்ததாகவும் அது தற்போது நீக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கனடாவின் இறையாண்மையை மதிக்கும் வகையில் இருதரப்பிற்கும் பயனளிக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று உருவாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் ஏனைய நிலைப்பாடுகள் குறித்த ஆக்கப்பூர்வமான விளக்கங்களை கனடா எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் இன்னமும் சாத்தியமாகலாம் என அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் கடந்த வெள்ளிக்கிழமை இணக்கப்பாடுகள் இல்லாத நிலையில் முறிவடைந்தன. அமெரிக்கா முன்வைத்த இறுதி நேர கோரிக்கைகள் இணக்கம் காணப்படுவதற்கு முட்டுக்கட்டியாக அமைந்ததாக பிரதமர் மாக்கானி சுட்டிக்காட்டியிருந்தார். அமெரிக்க வர்த்தகத்திற்கு மிகவும் செலவுமிக்க தடைகளாக கருதிய விதிகளை அமெரிக்கா எதிர்த்தது. கட்டாய இருமொழிப் பொருட்கள் குறியீடல் இதில் அடங்குகிறது. பிரதமர் மாக்கானி இந்த கொள்கையினை ஆணித்தரமாக ஆதரித்தார். பிரெஞ்சு மொழி கனேடிய கலாச்சாரம் ஆகியவை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட வர்த்தக பொருட்கள் அல்ல, மாறாக அவை அடிப்படை உரிமைகள் என பிரதமர் வாதிடுகின்றார். இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது பிரெஞ்சு உள்ளடக்கத்தை கண்டறியும் தன்மை குறித்து விவாதிக்கப்பட்டது என ஜெமிசன் கிரீர் தொலைக்காட்சிக்கு வழங்கிய சபையின் போது தெரிவித்திருந்தார். அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எரிசக்தியை ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்துவது குறித்து ஒன்டாரியோ மற்றும் அல்பர்டா மாகாண முதல்வர்களிடையில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன.
அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எரிசக்தியை ஒரு பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்துவது குறித்து தனக்கும் ஆல்பர்ட்டா முதல்வர் டேனியல் ஸ்மித்துக்கும் இடையில் தொடர்ந்தும் கருத்து வேறுபாடு நிலவுவதை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் ஆல்பர்ட்டா மாகாணத்திலிருந்து ஒன்டாரியோ மாகாணத்தின் சானியா நகரில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு முன்மொழியப்பட்ட எண்ணெய் குழாய் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதில் இருவரும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்ஃபோர்ட் தெரிவித்தார். இரு மாகாண முதல்வர்களும் கடந்த திங்கட்கிழமை தொலைபேசி மூலம் உரையாடினார்கள். அமெரிக்காவிற்கு நெருக்கடியை வழங்கக்கூடிய மாகாணங்களின் நகர்வு குறித்து இதன் புது கவனம் செலுத்தப்பட்டது. டேனியல் ஸ்மித்தை நேரில் சந்திக்க சில வாரங்களில் ஆல்பர்ட்டா செல்லப்போவதாக டாக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ ஏரிக்கான அமெரிக்க ஜனாதிபதியின் பெயர் மாற்று உத்தரவை கனேடிய பிரதமர் எதிர்த்துள்ளார். ஒன்டாரியோ ஏரியின் பெயரை அமெரிக்க ஏரி என மாற்றுவதற்கான நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று கையொப்பமிட்டார். இந்த நிர்வாக உத்தரவிற்கு பிரதமர் மாக்கானி பதிலளித்துள்ளார். அமெரிக்கா இதை எவ்வாறு அழைத்தாலும் கனேடியர்கள் அன்று இன்று என்றும் ஒன்டாரியோ ஏரி என்றே அதை அறிவார்கள் என மாக்கானி தெரிவித்தார். ஏரியின் பெயர் மாற்றம் உடனடியாக அமலுக்கு வருவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த பெயர் மாற்றம் திட்டத்தை ஜனநாயக கட்சியினர் விமர்சித்துள்ளார்கள். தோல்வியடைந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் ஒரு நகர்வு இது என அவர்கள் விமர்சித்தனர். இந்த உத்தரவை கண்டிக்கும் அமெரிக்க பிரமுகர்களில் பெர்னி சாண்டர்ஸ், ஹிலாரி கிளின்டன் ஆகியோர் அடங்குகின்றனர். ஸ்காபரோ நாடாளுமன்ற உறுப்பினரின் இல்லத்தில் அவருடைய வாகனம் உட்பட மூன்று வாகனங்கள் எரியூட்டப்பட்டுள்ளன. தனது வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மா சாயித் தெரிவித்துள்ளார். சந்தேகநபர் தனது வாகனத்தையும் மற்றும் இரண்டு வாகனங்களையும் தீயிட்டுக் கொளுத்தியதாக அவர் குற்றம் சாட்டினார். சந்தேகத்திற்கிடமான இந்த தீ வைப்பு சம்பவம் குறித்து டொரண்டோ காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினரின் இல்லத்திற்கு வெளியில் தீ வைப்பு சம்பவம் என சந்தேகப்படும் ஒரு நிகழ்வில் மூன்று வாகனங்கள் சேதமாக்கப்பட்டன. ஸ்காபரோ சென்டர் டோன்பலி ஈஸ்ட் தொகுதியின் லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மா சாயித் இல்லத்தில் அதிகாலை 1:30 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. ஸ்காபரோ பெலமி ரோட் நோர்த் லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் சந்திப்புக்கு அருகாமையில் அவருடைய வில்லம் அமைந்துள்ளது. சுண்டோ தீயணைப்பு பிரிவினரும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தினார்கள். இதில் இரண்டு வாகனங்கள் முற்றாக அழிந்து விட்டதாக சல்மா சாயித் தெரிவித்தார். ஆனாலும் அவருடைய இல்லத்திற்கு இந்த சேதமும் ஏற்படவில்லை. இந்த தீயை அவதானித்த அவருடைய மகனும் அயல் வீட்டாரும் அவசர உதவி பிரிவினரை அழைத்ததாகவும் தானும் தனது குடும்பத்தினரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சல்மா சாயித் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். இந்த தீப்பரவல் காரணமாக தமது வாகனமும் மற்றொரு வாகனமும் அழிவடைந்து விட்டதாக அவர் கூறினார். இதில் மூன்றாவது வாகனம் ஒன்று சேதமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீக்கான சாத்தியக்கூறு குறித்து ஊகிக்க விரும்பவில்லை என தெரிவித்த சல்மா சாயித் காவல்துறையினர் விசாரணைகள் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இத்தகைய தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை என குறிப்பிட்ட அவர் அவை தனது தொகுதி மக்களுக்கு சேவை செய்யும் பணியிலிருந்து தன்னை தடுக்காது எனவும் தெரிவித்துள்ளார். தனது பாதுகாப்பு, தனது ஊழியர்களின் பாதுகாப்பு, தனது குடும்பத்தின் பாதுகாப்பு குறித்து தான் கவலையடைவதாகவும் சல்மா சாயித் கூறினார். இதன் எதிரொலியாக தனது அலுவலகத்தை வியாழக்கிழமை மூடவும் அவர் தீர்மானித்திருந்தார். இந்த சம்பவத்தை வேண்டுமென்றே தீ வைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை செய்து வருவதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்தது. இருந்த போதிலும் சந்தேக நபர்கள் தொடர்பில் எந்த தகவலும் தற்போது இல்லை எனவும் காவல்துறையினர் கூறினார்கள். இந்த சம்பவம் குறித்து பிரதமர் மாக்கானி உட்பட அரசியல் தலைவர்களிடம் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள். இது ஒரு கோழைத்தனமான வன்முறை மற்றும் அச்சுறுத்தல் என மாக்கானி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இதற்கு பொறுப்பான நபர்களை தேடும் காவல்துறையினருக்கு தமது முழுமையான ஆதரவு உண்டு எனவும் அவர் கூறினார். இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு காரணமானவரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பி எஃப் ஒலிவியா தெரிவித்துள்ளார். கோழைத்தனமான வன்முறை செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ இந்த சம்பவம் குறித்து தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். அமைச்சர் கரி ஆனந்த் சங்கரி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜுனிதா நாதன் உட்பட பலரும் இந்த சம்பவத்திற்கு தமது கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவத்தை மிக கவலைக்குரிய ஒன்று என ஒன்டாரியோ என்டிபியின் தலைவர் மேரிட் ஸ்டைல்ஸ் குறிப்பிட்டார். கெனடிய முஸ்லிம்களுக்கான தேசிய சபை இந்த சம்பவத்தை கண்டித்து அறிக்கையை வெளியிட்டது. சல்மா சாயித் முதன்முதலில் 2015 இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக காணாமல் போன கனேடியர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. சீனா நேபாளம் எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட பேரழிவு மிக்க இந்த வெள்ளப்பெருக்கில் 30 கனேடியர்கள் வரை காணாமல் போயிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வெள்ளப்பெருக்கினால் வியாழக்கிழமை நிலவரப்படி 353 பேர் உயிரிழந்ததாகவும் 1,300 அதிகமானவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக நூற்றுக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள், தொழிலாளர்களின் நிலை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கனேடிய பிரதமர் மாக்கானி, வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோர் தமது ஆதரவை தெரிவித்தனர். சூழ்நிலைகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கூறிய அமைச்சர் அனிதா ஆனந்த் தேவைக்கேற்ப உதவிகளை வழங்க கனடா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அங்கு பாதிக்கப்பட்டுள்ள கனேடியர்களுக்கு உதவ தமது உள்ளூர் அதிகாரிகள் தயாராக உள்ளதாகவும் கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அறிக்கை ஒன்று தெரிவித்தது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:18 நிமிடம்.

0: ஏசிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:24 நிமிடம்.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை, ஏசிஎஃப்எம் 102.7.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-9552
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: பாட்டுக்கு ஒரு பண்பலை, ஈஸ்ட் FM 102.7.

இலங்கை செய்திகள். முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திற்கு தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதித்துறை மீது பொறுப்பான முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளது. முன்மொழியப்பட்ட திருத்தச் சட்டம் நீதித்துறையின் சுதந்திரம் குறித்து தீவிர கவலைகளை எழுப்புவதாக தெரிவித்துள்ள அந்த சங்கம் உயர் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மையினை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் சவால் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தது. இந்த திருத்தம் சட்டமாக மாறினால் அதிலிருந்து பயனடையும் முதலாமவர் பிரதம நீதியரசராக இருப்பார் என சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிடுகிறது. அத்துடன் 2026 டிசம்பர் 1 முடியவடையவரைக்கும் பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காகவே இந்த திருத்தம் அவசரமாக கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பரவலான விமர்சனங்கள் நிலவுவதாகவும் சங்கம் சுட்டிக்காட்டியது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போது சமூக ஊடகங்களிலும் தற்போதைய பிரதம நீதியரசர் உட்பட நீதித்துறை குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரும் சூழலில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பொது அதிகாரத்தை பயன்படுத்தும் மத்திய நிறுவனங்களைப் போலவே நீதித்துறையும் முறையான ஆய்வு மற்றும் பொறுப்பு கூறலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் அத்துடன் நீதிமன்ற தீர்ப்புகள் நீதித்துறை சார் நடத்தை மற்றும் நீதி பரிபாலனம் ஆகியவை நியாயமான தகவலறிந்து மற்றும் பொறுப்பான விமர்சனங்களுக்கு முறையாக உட்படுத்த

இருப்பதாகவும் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்தது. எனவே நீதித்துறையின் பங்கை மற்றும் நீதி பரிபாலன அமைப்பை மதிக்குமாறு நாட்டின் அனைத்து உறுப்புகளையும் சம்பந்தப்பட்ட தரப்புகளையும் ஊடகங்களும் சட்டத்தரணிகள் சங்கம் கூறியுள்ளது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலத்தை ஆதரித்து உயர்நீதிமன்றத்தில் மேலும் 2 தலையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. புதிய சிங்கள் உரிமை கட்சியின் தலைவர் சரத் மனமேந்திர ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் ஓய்வு பெற்ற உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பின் பொதுச் செயலாளர் சரத் லால் பெரேரா மற்றும் ஒரு மனுவை சமர்ப்பித்துள்ளார். இந்த சட்ட மூலம் சட்டபூர்வமான முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் அந்த மனுக்கள் இதற்காக சர்வஜன வாக்கெடுப்பு எதுவும் நடத்தப்பட வேண்டாம் என்றும் இதனை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தினால் முடியும் என்றும் நீதிமன்றத்தை கோரியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியினை வழங்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வழங்கிய பணிப்புரைக்கமைய இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அறிவித்தது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தினால் உயிரிழப்புகள், மக்கள் இடம்பெயர்வுகள் மற்றும் பாரிய சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவசர மனிதாபிமானம் மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த நிதியுதவி வழங்கப்படவுள்ளது. அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தார். இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒற்றுமையை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இந்த நெருக்கடியான தருணத்தில் நேபாள மக்களுடன் இலங்கை உறுதியாக நிற்பதாகவும் கூறினார். இதேவழி வெளிவிவகார அமைச்சர் விஜய் தஹிரத் நேபாள வெளிவிவகார அமைச்சர் சிசில் கான்லுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். இதன்போது நேபாள மக்களுக்கு இலங்கையின் அனுதாபம் மற்றும் ஆதரவு ஒற்றுமையை அவர் வெளிப்படுத்தினார். நேபாள அரசாங்கத்துடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட உள்ளதாகவும் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளுக்கு இலங்கையால் வழங்கக்கூடிய மேலதிக உதவிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் மாதம் இலங்கைக்கான பட்ஜெட்டை மேற்கொள்கிறது. விரிவுபடுத்தப்பட்ட நிதியுதவி வசதியின் கீழ் செயல்படுத்தப்படும் அடுத்த கட்ட மீளாய்வுக்காக இந்த பட்ஜெட் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பட்ஜெட்டின் போது அவர்கள் 7வது மீளாய்வு மேற்கொள்ளவுள்ளதோடு 8வது கடன் தவணையினை விடுவிப்பது குறித்து பரிசீலிப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீளாய்வு வெற்றிகரமாக நிறைவடைந்தால் சுமார் 330 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியினை இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.

0: எஸ்டிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 7:43 நிமிடம்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை எஸ்டிஎஃப்எம். எஸ்டிஎஃப்எம்.சிஏ. எஸ்டிஎஃப்எம்.சிஏ.
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
3: வாகன விபத்து ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
2: ABS Mr. P. சிங்கராஜ் வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர். YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: திசையெல்லாம் கேட்கும் இசை. எஸ்எஃப்எம் 102.7.

0: அனைத்துலக செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 350 தாண்டியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று முன்தினம் நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கினால் 1500 அதிகமானவர்கள் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. காணாமல் போனவர்களில் சுமார் 100 பேர் சீன நாட்டவர்கள் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தது. திபெத்தில் குறைந்தது 558 பேர் காணாமல் போனதாகவும் 3 உடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புவியியல் அமைவிடம் மற்றும் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி காரணமாக மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நேபாள மக்களுக்கு 3.6 மில்லியன் டாலர் அமெரிக்க நிதியுதவியினை வழங்குவதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் மற்றும் ஆஸ்திரேலியாவின் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலமாக இந்த உதவிகள் வழங்கப்படும் என ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் அறிவித்துள்ளார். ராஜதந்திர உறவுகளை மீண்டும் முன்னெடுக்க முயற்சியாக கட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹீம் பின் ஜாசிம் அல்தானி நேற்று ஈரானுக்கான பயணத்தை மேற்கொண்டார். தெஹ்ரானின் வர்த்தக பங்காளிகள் மீது பொருளாதார தடைகள் விதிப்பதன் மூலம் அந்த நாட்டின் மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கப் போவதாக வாஷிங்டன் அறிவித்ததை அடுத்து அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பதற்றத்தை தணிப்பதும் பேச்சுவார்த்தைக்கான ஒரு களத்தை உருவாக்குவதும் இந்த பயணத்தின் நோக்கம் என அவர் கூறினார். ஈரானின் வளைகுடா நாடாகவும் அமெரிக்காவின் பங்காளியாகவும் உள்ள கட்டார் மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பினரிடையில் திரைமறைவு பேச்சுவார்த்தையாளராக செயல்பட்டதோடு குறுகிய காலத்திற்கு போர் நடவடிக்கைகளை நிறுத்திய ஜூன் மாத போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதில் நேரடி பங்காற்றியது. யுத்தம் ஆரம்பித்து 6 மாதங்கள் நெருங்கும் நிலையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது. தற்போது சண்டைகள் பெரும்பாலும் நிறுத்தப்பட்டிருந்தாலும் ராஜதந்திர ரீதியிலான எந்தவொரு முன்னேற்றமும் அங்கு ஏற்படவில்லை. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் மிக முக்கியமான வழித்தடமான ஹோமோஸ் நீரிணியின் கட்டுப்பாட்டை சுற்றி இருதரப்பினருக்கும் இடையில் கடுமையான முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இந்த நீரிணியை ஈரான் ஒரு பேரம் பேசும் கருவியாக தொடர்ந்தும் பயன்படுத்துகிறது. ஈரான் மற்றும் ஒமான் நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள அந்த குறுகிய நீர்வழி பாதை குறித்த கருத்து வேறுபாடுகளே புரிந்துணர்வு ஒப்பந்தம் முறிவடைந்து போனதற்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. பிப்ரவரி 28 போர் தொடங்குவதற்கு முன்பு உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் 1/5 இந்த நீர்வழி பாதை வழியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. சூடானில் நீடித்து வரும் உள்நாட்டுப் போரை முடிவிற்கு கொண்டுவரும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது அழுத்தம் செலுத்தி அதன் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துமாறு பிரித்தானிய அரசாங்கத்திடம் சூடானின் பிரித்தானியாவிற்கான தூதுவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சூடானில் அரசு படைகளுக்கும் துணை ராணுவப் படையான ரேபிட் சப்போர்ட் போர்ஸஸ் அமைப்பிற்கும் இடையிலான மோதல்கள் 4வது ஆண்டை எட்டியுள்ளன. இந்த மோதலில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்ததோடு சுமார் 1.3 கோடி மக்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பல பகுதிகளில் கடுமையான உணவு பற்றாக்குறை காணப்படுகிறது. RSF அமைப்பிற்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி வழங்கி வருவதாக சூடான் அரசாங்கம் தொடர்ந்தும் குற்றம் சாட்டுகிறது. இதன் மூலம் போர் நீடிப்பதாகவும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிப்பதாகவும் சூடான் தரப்பு தெரிவித்தது. இந்த குற்றச்சாட்டுகளை ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்த நிலையில் பிரித்தானியாவிற்கு முக்கியமான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகள் கொண்ட நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது லண்டன் தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என சூடான் தூதுவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை சூடான் போரில் வெளிநாடுகளின் ராணுவம் மற்றும் நிதியுதவி மோதல்களை மேலும் தீவிரப்படுத்துவதாக அமெரிக்காவும் எச்சரித்தது. அனைத்து தரப்புகளும் வழங்கப்படும் வெளிப்புற ஆதரவுடன் நிறுத்தி ஆயுத தடைகளை நாடு முழுவதும் விரிவுபடுத்தும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். 7:54 நிமிடம்.

கைகளை நாம் இறுக்கமாக மூடி வைத்துக் கொண்டால் புதிதாக எதனையும் பற்றி பிடிக்க முடியாது. சில நேரங்களில் நாம் முன்னேற வேண்டுமாக இருந்தால் கடந்த கால வழிகளையும் தவறுகளையும் விட்டுவிட வேண்டும். விட்டுவிடுதல் என்பது தோல்வி அல்ல, அது தன்னை நேசிக்கும் ஒரு செயல். இன்று உங்களை பாரமாக்கும் ஒரு எண்ணத்தையோ ஒரு குற்ற உணர்வையோ மெதுவாக விட்டுவிடுங்கள். இலகுவான மனத்தோடு முன்னேறி செல்லலாம்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். தற்போதைய வெப்பநிலை 15°C, 14°C உடன்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 22°C வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். 23°C உடனப்படும். தொடர்ச்சியாக சூரிய ஒளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபடி நாளை சனிக்கிழமையை பொறுத்தவரையில் 24°C, 28 உடல்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 25°C, 31 உடல்நிலையாக இருக்கும். திங்கள் 24°C, 31 உடல்நிலையாகவும், செவ்வாய் 28°C, 38 உடல்நிலையாகவும், புதன்கிழமை 27°C, 35 உடல்நிலையாகவும், வியாழன் 25°C, 31 உடல்நிலையாகவும் இருக்கும். வெள்ளி 24°C, 28 உடல்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்கூறல். அமெரிக்கா மீதான பதில் வரிப்பட்டியலில் புதிதாக சில பொருட்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக கனடா அறிவித்துள்ளது. கடல் உணவுகள் மீதான தமது பதில் வரி விதிப்புகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அமெரிக்காவின் வேறு பொருட்கள் மீது 50% வரிகளை கனடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்பே சாம்பியன் அலுவலகம் இது தொடர்பிலான அறிவித்தலை நேற்று வெளியிட்டது. கனடாவின் பல்வேறு துறைகளை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்காவின் சுங்க வரிகளுக்கு ஈடாக பதில் கொடுப்பதற்கும் ஏற்ற வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சரின் அலுவலகம் தெரிவித்தது. பதில் வரி விதிப்புக்கான வழிமுறைகள் குறித்து அரசாங்கம் பங்குதாரர்கள் மாகாணங்களோடு கலந்தாலோசித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடாவின் பதில் வரி நடவடிக்கைகள் அமெரிக்காவிற்கு ஆச்சரியமளிக்கக்கூடியதாக இருக்காது என கனேடிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள சுங்க வரிகளுக்கு எதிராக கனடா மேற்கொண்டுள்ள பதிலடி நடவடிக்கைகள் அமெரிக்காவிற்கு எந்த ஆச்சரியத்தையும் வழங்கக்கூடாது என நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்பே சாம்பியன் தெரிவித்தார். கனடாவின் எதிர் வரி விதிப்புகளின் விளைவாக அமெரிக்கா வர்த்தக போரை தீவிரப்படுத்தக்கூடுமான பத்திரிகையாளர் சந்திப்பின் போது நிதியமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. கனடாவின் பதில் வரிகள் செப்டம்பர் 8 முதல் நடைமுறைக்கு பெறவுள்ளன. கனடாவின் பொருளாதார இறையாண்மையினை தாம் எப்போதும் பாதுகாப்போம் என குறிப்பிட்ட பிரான்சுவா பிலிப்பே சாம்பியன் கனடாவின் தொழில்துறைகளை தாம் எப்போதும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்தார். ஆண்டாரியோ ஏரிக்கான அமெரிக்க ஜனாதிபதியின் பெயர் மாற்று உத்தரவை கனேடிய பிரதமர் எதிர்த்துள்ளார். ஆண்டாரியோ ஏரியின் பெயரை அமெரிக்க ஏரி என பெயர் மாற்றுவதற்கான நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று கையொப்பமிட்டிருந்தார். இந்த நிர்வாக உத்தரவுக்கு எதிராக பிரதமர் மாக்கானி கண்டனம் வெளியிட்டார். அமெரிக்கா இதை எவ்வாறு அழித்தாலும் கனேடியர்கள் அன்று இன்று என்றும் ஆண்டாரியோ ஏரி என்றே அதை அறிவார்கள் என மாக்கானி தெரிவித்தார். ஏரியின் பெயர் மாற்றம் உடனடியாக அமலுக்கு வரும் என டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார். இந்த பெயர் மாற்றும் திட்டத்தை ஜனநாயக கட்சியினரும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். தோல்வியடைந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கான ஒரு நகர்வு என அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த உத்தரவை கண்டிக்கும் அமெரிக்க பிரமுகர்களில் பெர்னி சாண்டர்ஸ், ஹிலரி கிளின்டன் ஆகியோரும் உள்ளடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு தமது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதித்துறை மீது பொறுப்பான முறையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளது. முன்மொழியப்பட்ட திருத்தச் சட்டம் நீதித்துறையின் சுதந்திரம் குறித்து தீவிர கவலைகளை எழுப்புவதாக தெரிவித்துள்ள அந்த சங்கம் அதன் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மையினை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் சவால் விடுத்துள்ளதாகவும் கூறியது. இந்த திருத்தம் சட்டமாக மாறினால் அதிலிருந்து பயனடையும் முதலாம் அவர் பிரதம நீதியரசராக இருப்பார் என சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்தது. 2026 டிசம்பர் 1 தேதியுடன் முடிவடையவிருக்கும் பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காகவே இந்த திருத்தம் அவசரமாக கொண்டுவரப்படுவதாக பரவலான கருத்துக்கள் நிலவுவதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போது சமூக ஊடகங்களிலும் தற்போதைய பிரதம நீதியரசர் உட்பட நீதித்துறை குறித்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள சூழலில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. பொது அதிகாரத்தை பயன்படுத்தும் மற்ற நிறுவனங்களைப் போலவே நீதித்துறையும் முறையான ஆய்வு மற்றும் பொறுப்புக்கூறலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் நீதித்துறை சார் நடத்தி மற்றும் நீதி பரிபாலனம் ஆகியவை நியாயமான தகவல் அறிந்த மற்றும் பொறுப்பான விமர்சனங்களுக்கு முறையாக உட்படுத்தப்படலாம் என்றும் அந்த சங்கம் தெரிவித்தது. நீதித்துறை சுதந்திரம் என்பது முறையான ஆய்வு அல்லது பொறுப்புக்கூறலுக்கு எதிரான ஒரு கவசமாக கருதப்படக்கூடாது என்றும் தகராறுகள் பக்கச்சார்பின்றி தீர்மானிக்கப்படுவதையும் தன்னபர் உரிமைகள் சட்டத்தின் ஆட்சி மற்றும் அரசியலமைப்பு ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யும் மக்களுக்கான பாதுகாப்பாக நீதித்துறை சுதந்திரம் திகழ்வதாகவும் சட்டத்தரணிகள் சங்கம் கூறியுள்ளது. எனவே நீதித்துறையின் பங்கை மற்றும் நீதி பரிபாலன அமைப்பை மதிக்குமாறு நாட்டின் அனைத்து உறுப்புகளையும் சம்பந்தப்பட்ட தரப்பினரையும் ஊடகங்களையும் சட்டத்தரணிகள் சங்கம் கோரியுள்ளது. நேபாளம் மற்றும் திபெத் எல்லையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவினால் 350 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம்
திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் 800 அதிகமானவர்கள் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போனவர்களில் 100 பேர் சீன நாட்டவர்கள் என சீன வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. காணாமல் போனவர்களில் 30 கனேடியர்கள் அடங்குவதாக கனேடிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. திபெத்தில் 558 பேர் காணாமல் போனதாகவும் 3 உடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மழை மற்றும் புவியியல் அமைவிடம் காரணமாக மீட்புப் பணிகள் சிக்கலடைந்து வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இயற்கை அனர்த்தம் மேலும் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் என்றும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் வெள்ளப்பெருப்புகள் மேலும் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 13 நிமிடம்.

0: எட்டு மணி 18 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-297-7777.
5: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
6: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
7: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை மீது ஒரு விதமான பயம் இருக்கிறது. நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை எங்கே எங்கள் கைகளை விட்டு போய்விடுமோ என்கின்ற ஒரு பயம். அதன் காரணமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இந்த வாழ்க்கைக்குள்ளேயே எங்களை அடைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் ஓரளவிற்கு சௌகரியமாக இருக்கின்ற ஒரு நிலையை கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய சௌகரிய எல்லை. அந்த சௌகரியமான வாழ்க்கையினை விட்டு நாங்கள் யாருமே வெளியில் வர விரும்புவதில்லை. இப்போது இருக்கின்ற வாழ்க்கை முறை அப்படி இருக்க வேண்டும். ஆனால் சில வேளைகளில் உயர்வுகள் குறித்து இன்னும் முன்னேற்றங்கள் குறித்தெல்லாம் நாங்கள் ஆதங்கப்படுவோம். அப்படியாக எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் எங்களுக்குள் மனதுக்குள் இருக்கும். ஆனால் இப்போது இருக்கின்ற நிலையை விட்டு நாங்கள் வெளியே வர தயாராக இல்லை. இருப்பது போதும் என்கின்ற மனநிலை சிலருக்கு இருக்கிறது. ஆனால் அந்த இருப்பதையும் விட்டுவிடக்கூடாது என்ற பயம் பலருக்கும் இருக்கிறது. அப்படியான அந்த பயம்தான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எங்களை வெளியில் வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அல்லது நாங்கள் விரும்புகின்ற இலக்குகளை நோக்கி நாங்கள் பயணப்பட வேண்டுமாக இருந்தால், அல்லது நாங்கள் எதிர்பார்ப்பது போன்ற ஒரு வாழ்க்கை முறை எங்களுக்கு ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நாங்கள் வெளியில் வந்தால்தான் அந்த மேஜிக் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அதை விட்டு வெளியில் வந்தால் நிறைய விடயங்களை எங்களால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய திறமைகளை எல்லை கடந்து வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வுகளை நோக்கி நாங்கள் நகர முடியும். ஆனால் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர வேண்டும் என்று நினைத்தாலே எங்களை அறியாமல் எங்களுக்குள் ஒரு பெரும் பயம் தொற்றிக்கொள்கிறது. இந்த பெரும் பயத்தை போக்குவது குறித்து பேசுகிறது ரீச் என்கின்ற ஒரு புத்தகம். எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மனப்போராட்டம் பற்றி விளக்கமாக இந்த புத்தகம் பேசுகிறது. அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்ற ஒருவர் நிறுவனங்களுக்கான நடத்தையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் ஆண்டி மொலின்ஸ்கி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வருவதற்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எப்படி இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த புத்தகம் ஒரு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் பரிந்துரைக்கலாம். இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்றால் என்ன என்பது முதலாவது கேள்வி. நாங்கள் ஒரு ஒரு சிறிய தொழில் ஒன்றை ஆரம்பிக்கிறோம். இந்த தொழில் முயற்சி நன்றாக போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய நண்பர் ஒருவர் அந்த நேரத்தில் அவருடைய நிறுவனத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடுகிறார். அவருக்கு நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்கிறோம், என்னுடைய நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறீர்களா என்று சொல்லி. சிறிது காலம் கழித்து எங்களுடைய நிறுவனம் வியாபார ரீதியாக கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறது. அப்போது உங்களுடைய நண்பரை வேலையை விட்டு நிறுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை அவரிடம் எப்படி கூறலாம், அல்லது எங்களால் கூறத்தான் முடியுமா? இது ஒரு உதாரணம். தொழில் முனைவுகளை விட்டுவிடுவோம். நாங்கள் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய எங்களுடைய மேலதிகாரி பலருக்கு முன்பாக வந்து நாங்கள் செய்த ஒரு தவறுக்காக ஏதோ ஒரு விடயத்துக்காக எங்களை திட்டுகிறார். அப்போது அவரிடம் நீங்கள் இப்படி நடந்து கொள்வது சரியில்லை என்று எங்களால் சொல்ல முடியுமா? மிக தயங்கி தயங்கித்தான் நாங்கள் இந்த இரண்டு விடயங்களையும் கையாள்வோம். நான் ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும், ஒரு தொழில் முனைவோனாக இருந்தால், ஒருவரை வேலையை விட்டு நீக்குவதை சொல்வது எங்களுக்கு ஒரு சங்கடமான விடயம். அதுபோன்று நாங்கள் ஒரு தொழிலாளராக இருந்து கொண்டு எங்களுடைய மேலதிகாரி எங்களை பலர் முன்னால் திட்டுகின்ற போது, அல்லது எனக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளுகின்ற போது அதை நேரடியாக சொல்வதற்கு எங்களுக்குள் ஒரு தயக்கம் இருக்கும். இப்படி தயங்குவதால் பாதிப்பு எங்களுக்கு தான் ஏற்படும். அதாவது அந்த நண்பரை தொடர்ந்து வைத்திருந்தால் இன்னும் நாங்கள் பலவற்றை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும், அல்லது அந்த நிறுவனத்தின் சரிவை நாங்கள் சரி செய்ய முடியாமல் போய்விடும். அதுபோல எங்களுடைய மேலதிகாரி எங்களை திட்டுகின்ற போது, பலர் முன்னால் திட்டுகின்ற போது, அவரை தடுத்து நிறுத்த தவறினால் அவர் அதே பழக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பார். இன்னும் பலவாறாக அவர் எங்களை பேசக்கூடும், பலவாறாக எங்களை திட்டுவார், பல சந்தர்ப்பங்களில் திட்டுவார், சில வழிகளில் அதை ஒரு பழக்கமாக ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிக்கொள்வார். ஆகவே இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது என்று அவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அதை சொல்வதற்கு நாங்கள் எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வந்தால்தான் அது நடக்கும். அப்படி சொன்னால் எங்கே என்னுடைய வேலை போய்விடுமோ என்கின்ற ஒரு பயம். வேலை போய்விட்டால் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டு விடுவோம் என்ற அச்சம். அதே போன்று நாங்களாக ஒருவரை வேலைக்கு சேர்த்து கொண்டோம், அவரை இப்போது வேலையை விட்டு வெளியேற சொன்னால் அவர் என்ன நினைப்பார், வெளியில் போய் என்ன சொல்வார், வெளியில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் எப்படியாக போகும், ஓ ஃப்ரெண்டே ஃபயர் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லி சொல்வார்களே. இப்படியெல்லாம் பல
சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள் இவையெல்லாம் எங்களை அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள் நிறுத்தி வைத்திருக்கும். எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வந்தால்தான் அசௌகரியமாக இருக்கக்கூடிய இப்படியான சிச்சுவேஷனில் எங்களால் செயல்படக்கூடியதாக இருக்கும், அல்லது தெளிவான ஒரு முடிவை அல்லது சரியான முடிவை எடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையை விட்டு நீக்கப்படுதல் என்பது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆகவே அதை எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கொண்டு நாங்கள் அதை நடத்த முடியாத சந்தர்ப்பத்திலே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டும். இவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அவரவர்களுக்கு வாய்த்தது அவ்வளவுதான் என்று நினைத்து அதற்கேற்ற பலனை அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுதான். அதாவது கிடைப்பது என்னவோ அதை பெற்றுக்கொண்டு அப்படியே வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி சிறிது நேரம் புலம்பிவிட்டு அதே வேலையை செய்து கொண்டு அதே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாங்கள் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை அப்படியே தான் போய்கொண்டிருக்கும், ஒரு போரிங்காகவே இருக்கும். நீல் கெனடி என்கின்ற ஒருவருடைய கதை இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. நாங்கள் எல்லாம் இப்போது தினம்தோறும் பயன்படுத்தி வரக்கூடிய இந்த சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக் உருவாக்கப்படுவதற்கு முன்பு அதே போன்ற ஒரு வலைத்தளத்தை அவர் உருவாக்குகிறார். அவருக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், கொஞ்சமல்ல நிறைய. முதலீட்டாளர்களை தேடிச் சென்று அவர்கள் முன்பாக நின்று பேசி அந்த முதலீட்டை திரட்டுவதற்கு அவருக்கு ஒரு விதமான தயக்கம். தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப் கன்செப்ட், இந்த சோஷியல் நெட்வொர்க் என்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கும், அது எவ்வளவு தூரம் வியாபிக்கப் போகிறது என்றெல்லாம் அவரிடம் நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு அவர் அப்படியான ஒரு சமூக வலைத்தளத்தை உருவாக்கிவிட்டார், ஒரு ஸ்டார்ட் அப். அதை கொண்டு சென்று அதற்கான ஃபண்டிங் அல்லது அதற்கான இன்வெஸ்டர்ஸை தேடுவது, முதலீட்டாளர்களை தேடுவது அவருக்கு சிரமமாக இருக்கிறது. அதாவது அவருக்கு கூச்சம் இருக்கிறது. அந்த கூச்ச சுபாவத்தால் அவரால் முதலீட்டாளர்களை தேடி போய் அதற்கு தேவையான முதலீட்டை திரட்ட முடியவில்லை. இதன் காரணமாக அவர் தன்னுடைய அந்த வலைத்தளத்தை மேலும் மேலும் மெருகூட்டும் வேலையை செய்தாரே தவிர அந்த வலைத்தளத்தை மக்களிடம் அறிமுகம் செய்ய தவறிவிட்டார். அதை எப்படி கொண்டு சென்று சொல்வது, இதை மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், இதை ஏதாவது சொல்லிவிடுவார்களோ, இப்படியெல்லாம் அவருக்கு நிறைய தயக்கம். இந்த தயக்கத்தை தான் அவர்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை என்று வைத்திருக்கிறார்கள். இவர் இப்படியே தயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, அதற்கு தேவையான மேலதிகமான முதலீட்டை வைத்து அதை இன்னும் மிகப்பெரிதாக வளர்ச்சி அடைய செய்து பலரிடம் கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்தது. ஆனால் அவருடைய அந்த கூச்ச சுபாவம் அல்லது எப்படி போய் நான் மற்றவரிடம் கேட்கலாம் என்கின்ற தயக்கம் அவரை அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள் வைத்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்திலே மார்க் சகபர்க் வெளியில் வருகிறார். அவரும் இதே போன்ற ஒரு கன்செப்ட், ஒரே நேரத்தில் பலரிடம் ஒரே மாதிரியான சிந்தனைகள் தோன்றும். ரைட் சகோதரர்கள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், விமானத்தை கண்டுபிடித்தார்கள் என்ற பெயர் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அதே சந்தர்ப்பம்

0: ஒரு நபராகத்தான் இருக்கிறது. இந்த ஒரு உதாரணம் போதும், நாங்கள் செய்ய வேண்டிய அல்லது எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவதற்கு தயங்கினால், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கின்ற தயக்கம் எங்களுக்கு இருந்தால், மார்க் சகபர்க் என்று நாங்கள் இன்று கொண்டாடக்கூடிய உலகின் பணக்காரர்களில் ஒருவர் அல்லது உலகத்தை தன்னுடைய கைவிரல்களுக்குள் வைத்திருக்கிறார் என்று நாங்கள் நம்பக்கூடிய ஒருவராக வர வேண்டிய நீல் கெனடி என்கின்ற ஒரு மனிதராக, சாதாரண மனிதராக நாங்கள் வாழ்ந்து முடித்து விட வேண்டிய ஒரு நிலை எங்களுக்குள் ஏற்படும். ஆகவேதான் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நாங்கள் வெளியில் வர வேண்டியதாக இருக்கிறது. பல்வேறு உண்மையான உதாரணங்கள், வாழ்க்கை மனிதர்கள், வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அவர்கள் எப்படியாக முடிவெடுத்தார்கள், எப்படியாக முடிவெடுக்க தயங்கினார்கள், அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள், முடிவெடுத்தவர்கள் சந்தித்த அனுகூலங்கள் என்று பல விடயங்களை பேசுகிறது. கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த புத்தகம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டி மாலின்ஸ்கி, டாக்டர் ஆண்டி மாலின்ஸ்கி அவர்கள் எழுதிய ரீச் என்பதுதான் இந்த புத்தகம். A new strategy to help you step outside your comfort zone, rise to the challenge and build confidence. இன்றைய புத்தக பரிந்துரையாக ரீச். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிஸ் டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ் டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்து

0: இருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். பொதுவாகவே காப்புறுதி என்று வருகின்ற போது எல்லோரும் ஆயுள் காப்புறுதி பற்றித்தான் பேசுகிறார்கள். அதை தாண்டி இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் அல்லது கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதுவும் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியான நிலையில் ஒருவருக்கு வருமானத்தை ஈட்ட முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலை ஏற்பட்டால் இந்த காப்புறுதிகள் மூலமாக வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது பற்றி கொஞ்சம் விளக்கமாக தெரிவிக்க முடியுமா?
1: டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் பற்றி நாங்கள் பல தடவை பல விடயங்கள் கதைத்திருக்கின்றோம். எனவே இந்த டிசபிலிட்டியை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எல்லோருக்கும் தேவை. இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் என்பது வந்து உங்களுக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு பட்சத்தில் மாதம் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காசாகத்தான் இது அமைகின்றது. இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமாக அமைகின்றது. ஈவன் எம்ப்ளாயாக இருப்பவர்கள் கூட சோலோ டிசபிலிட்டி, அதாவது வந்து லோன் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால், ஏதாவது ஃபோன் பில் பேமெண்ட்டோ இல்லாட்டி மோர்கேஜ் பேமெண்ட்டோ என்ன இருந்தாலும், நீங்கள் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயாக ஒரு குரூப் பெனிஃபிட் பிளான் இருந்தால் கூட இந்த லோன் இன்சூரன்ஸ் என்பதை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக, அதாவது மாதம் மாதம் கட்டக்கூடிய எந்த ஒரு பேமெண்ட்டுக்கான கவரேஜையும் பெற முடியும். எகெயின், இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் வந்து இல்னஸ், ஆக்சிடென்ட், இன்ஜரி இந்த மூன்றையும் கவர் பண்ணுற ஒரு கவரேஜும் இருக்கின்றது. அதே வேளை தனிய ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜரியை மட்டும் கவர் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸும் இருக்கின்றது. இந்த ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜரியை மட்டும் கவர் பண்ணும் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் வந்து மிகவும் ஒரு சீப்பாக இருக்கின்றது. மிகவும் குறைந்த விலையில் நீங்கள் வாங்க முடியும். ஏனென்றால் அது இல்னஸே கவர் பண்ணாது. அதே நேரம் ஒரு அண்டர் ரைட்டிங் கூட, மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் எதுவுமே இருக்காது. யாருமே இதை வாங்க முடியும். அப் டு 70 இயர்ஸ் ஓல்ட், அதாவது 18 to 70 இயர்ஸ் ஓல்ட் உள்ள எவருமே இந்த ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜரியை கவர் பண்ணக்கூடிய டிசபிலிட்டி இன்சூரன்ஸை வாங்க முடியும். ஸோ இதை எப்படி என்று சொல்லி சொன்னால், ஓ இது வந்து எகெயின் இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் வந்து பல விடயங்களிலும் தங்கியிருக்கு. அதாவது ஒக்கியூபேஷன் ஒரு முக்கியமான விடயமாக அமைகின்றது. ஒரு உதாரணத்துடன் பார்ப்பனால், ஒரு 30 வயது நபர் $4,000 a month கவரேஜ் வரக்கூடியதான ஒரு இன்ஜரி அண்ட் டிசபிலிட்டி இன்ஜரி அண்ட் ஆக்சிடென்ட்டை கவர் பண்ணுற இன்சூரன்ஸ் வந்து $55 மாதமே காஸ்ட் பண்ணுகின்றது. $55 a month. It is going to cover you for any accident or injury. Monthly income is going to be $4,000 a month. ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடியவர் இப்படியான ஒரு கவரேஜை வாங்கி அதற்கான செலவை அவர் எக்ஸ்பென்சஸாக கூட கழிக்க முடியும் என்பது வந்து மிகவும் பிரதானமான ஒரு கவரேஜாக இது அமைகின்றது. இப்படி ஒரு கவரேஜ் இல்லாத அனைவருமே இதை கன்சிடர் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து.
0: நீங்களும் உங்களுக்கான ஒரு டிசபிலிட்டி இன்சூரன்ஸை பெற்றுக் கொள்வதற்கு குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. அதைவிட தெஜாலன்ஸ் நிறுவனத்தின் சிறப்பு தேர்வு பெற்ற விசேட பயிற்சியாளர் மூலமாக காப்புறுதி ஆலோசகர்களுக்கான பயிற்சிகளை ஜிடி புரோக்கர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிறது. உலக புகழ் வாய்ந்த காப்புறுதி ஆலோசகராகவும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஜபானி அவர்களால் வழங்கப்படும் பயிற்சிகளை நீங்கள் இலவசமாக ஜிடி புரோக்கர்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாக ஒரு சிறந்த காப்புறுதி முகவராக, நிதி திட்டமிடல் ஆலோசகராக நீங்கள் மாறலாம். 416-528-1407 வழியாக நீங்களும் தொடர்பு கொண்டு அந்த பயிற்சிகளில் இணைந்து கொள்ளலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். 416-528-1407. எட்டு மணி 44 நிமிடம்.

0: 8:49 ஈஸ்ட் எஃப்எம் இல் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: ஸ்கேம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
1: திசையெங்கும் கேட்கும் இசை.

உலக தொடங்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரைக்கலையத்தில் மதிமிதா மற்றும் மறுபொழுதில் சந்திக்கலாம். அன்பு விளக்கத்தோடு ராமணன் சந்திரசேகர மூர்த்தி வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியின் ஊடாகவும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழ முடியும். வெளிச்சத்துடன் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் நிறைவு வார இறுதிக்கு முன்னர் வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வெள்ளிக்கிழமை உற்சாகமாக இன்றைய பொழுது நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். காலை 9:01 வரைக்கும் இன்றைய நாளிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். இன்றைய நாள் 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 28 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான வெளிச்சமான இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும். இதனை தொடர்ந்து வரக்கூடிய இந்த வீக்கெண்டும் கூட மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய கோடை காலத்தின் அழகான நாட்களாகவும் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

உற்சாகமாக உணர்வுபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றது நேற்று இன்று நாளின் முதல் பாடல். காலை 9:08 இந்த இனிய காலை வேளையில் முக்கியமான சிந்தனை ஒன்றையும் பார்க்கலாம். வலிமை என்பது உடல் திறனிலிருந்து வருவதல்ல, அது ஒரு அடக்க முடியாத மன உறுதியிலிருந்து வருவது என்பதை மகாத்மா காந்தி சொல்லியிருப்பதாகத்தான் இந்த சிந்தனை பகிரப்படுகின்றது. வலிமையை நாங்கள் உடல் திறனின் மூலமாக வெளிக்காட்டுவதற்கு முயற்சிக்கின்றோம். ஆனால் உடலில் மிக அதிகமான பலம் இருந்தும் மன உறுதி இல்லாதவர்களால் எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமையை வெளிப்படுத்த முடியாது. அதே நேரம் மனதில் மிக அதிகமான உறுதியோடு உடல் வலிமை இல்லாவிட்டாலும் கூட மிக சிறப்பாகவும் மிக தைரியத்துடனும் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடியவர்களாக பலர் தங்களை வெளிக்காட்டிக் கொள்வார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும். எனவே எங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு மன உறுதிதான் தேவைப்படுகின்றது, அதை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லுகின்றது இந்த சிந்தனை. எப்போதுமே நாங்கள் எல்லா விடயங்கள் தொடர்பான ஒரு பயத்தையும் தயக்கத்தையும் தான் மனதுக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கின்றோம். எவ்வளவுதான் திறமை இருந்தும் அதை வெளிக்காட்ட முடியாத ஒரு பயமும் தயக்கமும் எங்களை ஒரு இடத்தில் கட்டி போட்டு வைத்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் உடைத்து எறிந்து நாங்கள் மன தைரியத்தோடு மன உறுதியோடு எங்களை வெளிப்படுத்த தொடங்குவோமாக இருந்தால் அங்கு நாங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உடல் அதனை நாங்கள் சரியாக பராமரித்தல் அவசியம். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான மனநிலை இவற்றையெல்லாம் வைத்து நாங்கள் உடல் பலத்தையும் கூட வளர்த்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. ஆனால் அதைவிட மிக மிக அவசியமானது மனப்பலம். மன உறுதியோடு தான் எங்களால் பல விடயங்களை சாதிக்க முடியும், பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களையும் வெற்றிகரமாக கையாள முடியும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு உண்மையாகவும் கூட இருக்கின்றது. எனவே எங்களது மன உறுதியை எங்களால் எப்படி வளர்த்துக் கொள்ள முடியும் என்பது தொடர்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனை தான் இந்த சிந்தனை. வலிமை என்பது உடல் திறனிலிருந்து வருவதல்ல, அது ஒரு அடக்க முடியாத மன உறுதியிலிருந்து தான் வருகின்றது என்பது தொடர்பான ஒரு அழகான சிந்தனையை எப்போதும் நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்வோம். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு ஆரம்பம், மெல்லிய குளிருடன் தான் இன்றைய காலை பொழுது தொடங்கியிருக்கின்றது. 15 இப்போதைய வெப்பநிலை, 14 தான் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று தொடர்ச்சியாகவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். ஆனாலும் வெப்பநிலை உயர்வு 22 மட்டுமே இருக்கும். 23 கூடிய நிலையாக இன்று உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவில் 14 டிகிரி செல்சியஸே உணரப்படும். தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கும். ஏற்கனவே எதிர்வு கூறியிருந்தார்கள், டோனோவை பொறுத்தளவில் 8 பின்னரான சூரிய அஸ்தமனம் ஆகஸ்ட் 27 தேதியோடு நிறைவு பெறுகின்றதுன்னு சொல்லி ஒரு சில வாரங்களுக்கு முன்பே எதிர்வு கூறியாயிற்று. அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆகஸ்ட் 28 தேதியில் சரியாக 8 சூரியன் மறைவார். எனவே நேற்று தான் 8:04 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டது. எனவே இன்று 4 குறைக்கப்பட்டு இன்றைக்கு 8 சூரியன் மறைந்து விடும் என்பதைத்தான் இங்கு நாங்களும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. எனவே அதுவரைக்கும் வெளிச்சமான பொழுதை நாங்கள் இன்று தொடர்ந்து அனுபவிக்கலாம். வெள்ளிக்கிழமை வெளிச்சமாக இருக்கும், அதிக வெப்பம் இல்லாத ஒரு நாளாகவும் கூட தொடரப்போகின்றமை இப்போது சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் நிறைவான அந்த வீக்கெண்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சனிக்கிழமை நாளைக்கு 24-28 உணரப்படும், பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னாலும் மழை தொடங்கலாம். மதிய பொழுதிலிருந்து மெல்லிய தூறல் தொடங்கும். மாலை வேளை 5-10 வரையிலான மழை இருக்கும் வருகின்ற வார இறுதி ஞாயிற்றுக்கிழமை. இரவு பொழுதிலும் கூட ஒரு 10 வரைக்கும் கூட மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. எனவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாலை பொழுதில் தான் அதிக மழை தொடங்கலாம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக திங்கட்கிழமையும் மழை நாளாகவே இருக்கப் போகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே ஆகஸ்டின் நிறைவு பகுதி அதிக மழையோடு இருக்கலாம். திங்கட்கிழமை காலையில் 5 அளவில் மழை, அதுக்கு பிறகும் கூட தொடர்ச்சியாக மழை இருக்கும். மதிய பொழுதில் 3 மாலையில் ஒரு 4 இரவில் 5 என்று சொல்லி தொடர்ச்சியாக திங்கட்கிழமைக்கு மழை பொழிவு சொல்லப்படுகின்றது. 23 வெப்பநிலை, 29 உணரப்போகின்றோம். அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதத்தின் ஆரம்பம் 1 27 வெப்பநிலை உயர்ந்து 37 செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே ஒரு திடீர் வெப்பம் செப்டம்பர் மாதத்தின் ஆரம்ப வர இருக்கின்றது. காலையில் மழை இருந்தாலும் மதிய வேளை சூரிய வெளிச்சம் தென்படும், அதனோடு சேர்த்துத்தான் அதிக வெப்பமும் இருக்கும் செப்டம்பரின் ஆரம்பத்தில். அடுத்த புதன் 26-34 உணரப்படும், சூரிய வெளிச்சமும் இருக்கும் மழையும் வரக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. அடுத்த வாரத்தின் செவ்வாய் புதன் கிழமைகள் சற்று அதிகமான வெப்பத்தை எங்களுக்கு தரக்கூடிய சாத்தியங்கள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றது. ஈஸ்பவுண்ட் 401 கலெக்டர்ஸ் வின்ஸ்டன் சர்ச்சில் பகுதியில் மூடப்பட்டிருக்கின்றது. மிசிசாகா ரோட் வரைக்கும் என்பதை இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். ஒரு ட்ரக் ஒன்று தீப்பிடித்து அதுக்கு பிறகு இப்போது நடைபெறுகின்ற துப்புரவு பணிகளின் காரணமாகத்தான் ஈஸ்பவுண்ட் 401 கலெக்டர்ஸ் வின்ஸ்டன் சர்ச்சிலில் இருந்து மிசிசாகா ரோட் வரைக்கும் மூடப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக கவனத்தில்
எடுத்துக் கொள்ளுங்கள். 9:13 நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கொயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

மலர்கள் நினைகின்றன. திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் அளித்திருக்கின்றது. காலை 9:26 ஈஸ்ட் எஃப்எம்இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமையின் வெளிச்சமான காலை இவளை ஈஸ்ட் பவுண்ட் 401 கலெக்டர்ஸ் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் பகுதியிலிருந்து மிஸ்ஸஸ் ஆகா ரோட் வரைக்கும் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றது. ஒரு ட்ரக் ஒன்று தீப்பிடித்ததன் விளைவாக இப்போது அந்த பகுதியில் துப்புரவு பணிகள் தொடர்வதன் காரணமாகத்தான் ஈஸ்ட் பவுண்ட் 401 கலெக்டர்ஸ் வந்து வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கும் மிஸ்ஸஸ் ஆகாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மூடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இனி இடங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வெஸ்ட்பவுண்டில் தாமதங்கள் குறைவாக தான் இருக்கின்றது. டிவிபி வரைக்கும் நீங்கள் தாமதம் இல்லாமல் சுமூகமாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும். லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியில் கலெக்டர்ஸில் சற்று வாகன நெரிசல்கள் குறைந்தளவு தூரம் உயர்வாக இருக்கின்றது. எக்ஸ்பிரஸிலும் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. இந்த வேளையில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால், பாதஸ்ட் வரைக்குமே தாமதங்கள் குறைந்த அளவில் காணப்படுகின்றன. எனவே டிவிபியிலிருந்து பாதஸ்ட் வரைக்கும் சற்று தாமதங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. ஹைவே 400 தாண்டிய பகுதிகளிலும் வாகன நெரிசல்கள் நிலவுகின்றன. மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் தான் அந்த பகுதியில் தென்படுகின்றன. 401 ஈஸ்ட் பவுண்டை நாங்கள் பார்த்தோம் சொன்னால், ஹைவே 427 பகுதியில் அதிகமான வாகன நெரிசல்களை இப்போது காண முடிகின்றது. மார்டின் க்ரோ ரோட் பகுதியிலிருந்து தாமதங்கள் குறைவாக ஹைவே 400 வரைக்குமே வாகன நெரிசல்களை நீங்கள் சற்று எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகள் இப்போது காணப்படுகின்றன. பேவியூ பகுதியிலிருந்தும் கூட குறைந்த தாமதங்களை டிவிபி வரைக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். டிவிபி சவுத் பவுண்ட் 401 பகுதியில் அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் எக்லிங்டன் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. அதன் பின்பு அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். டான்போர்த் பகுதியிலிருந்தும் கூட தாமதங்களை சற்று கார்டனர் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. டிவிபி நோர்த் பவுண்டை பொறுத்தளவில் எக்லிங்டனிலிருந்து யோக் மில்ஸ் ரோடு வரைக்கும் குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றது. 404 சவுத் பவுண்ட் ஃபின்ச்சிலிருந்து 401 வரைக்கும் வழக்கம் போலதான் அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. இன்றைய நாள் என்று சொல்லி பார்த்தால், இந்து மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை. அதில் குறிப்பாக ஒரு சில இடங்களில் அதிகம் வந்து முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வட இந்திய பண்டிகை, ரக்ஷாபந்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்டிகை வந்து இன்று வந்து கொண்டாடப்படுகின்றதாம். இது வந்து August 28 வழக்கமாக வருவதல்ல, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில்தான் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாக இந்த ரக்ஷாபந்தன் இருக்கின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளலாம். பெண்கள் வந்து தங்களது சகோதரர்கள் மற்றும் சகோதரர்களாக அவர்கள் கருதுபவர்களது மணிக்கட்டில் மஞ்சள் நூலை கட்டுவதுதான் இந்த பண்டிகையின் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாகவும் கூட இருக்கின்றது. எனவே அந்த கட்டப்படக்கூடிய அந்த மஞ்சள் நூலை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஒரு ஆண் அந்த சகோதரியின் பாதுகாப்பிற்கும் வாழ்க்கை நலத்திற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி உறுதி கூறுவதாகவும் கூட அந்த பண்டிகையின் அந்த மைய கருத்து இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த ராக்கி கட்டியவுடன் சகோதரன் அந்த சகோதரிக்கு வந்து ஒரு பரிசு, அது பணமாகவோ இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பரிசு பொருளாகவோ கூட இருக்கலாம், அதனை கொடுப்பதும் கூட வழக்கமான ஒரு விடயமாக பின்பற்றப்படுகின்றதா. அடிப்படையில் இந்துக்களால் கொண்டாடப்படுகின்ற இந்த பண்டிகை ஒரு மத பண்டிகை என்பதை தாண்டி ஒரு சமுதாய பண்டிகையாகத்தான் நாம் இப்போது பார்க்கப்படுகின்றது. இது வந்து வட இந்தியாவில் தான் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் இப்போது பல இடங்களிலும் அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவிலும் கூட அதிகம் பரவி வருகின்றதாம். வண்ணமயமான ராக்கிகள், அந்த கயிறுகள் வந்து தென்னிந்தியாவின் சின்ன சின்ன கடைகளில் கூட அதிகம் விற்கப்படுகின்றமை அந்த பண்டிகை எல்லா இடங்களிலும் இப்போது கொண்டாடப்படுவதைத்தான் குறிப்பதாகவும் கூட அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. அதன் வரலாறு என்பது மிக பழமையானதாக சொல்லப்படுகின்றது. மகாபாரதத்திலும் கூட ஒரு குட்டி கதையோடு தொடர்பு கொண்டதாக அந்த ரக்ஷாபந்தன் ஆரம்பித்திருக்கலாம் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். பாண்டவர்களின் மனைவியான திரௌபதி போர்க்களத்தில் கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட ஒரு காயத்தால் வடிந்த இரத்தத்தை தடுப்பதற்காக அவரது சேலையின் ஒரு பகுதியை கிழித்து அவரது மணிக்கட்டிலே கட்டிவிட்டாராம். இந்த நிகழ்வு வந்து கிருஷ்ணரின் ஆழ்மனதை தொட்டதன் காரணமாக அவர் திரௌபதியை தனது சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அவரை எல்லா துன்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பதாக அவருக்கு உறுதி அளிக்கின்றார். எனவே அதுக்கு பிறகுதான் அந்த மகாபாரதத்தில் எப்போதுமே திரௌபதி அவரை காப்பாற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் கிருஷ்ணர் எடுத்திருக்கின்றார் என்று சொல்லியும் கூட அந்த ஒரு கிளை கதையாக அந்த காரணம் இங்கு முன்வைக்கப்படுகின்றது. இதைவிட வெவ்வேறு கதைகளுடன் தொடர்பு கொண்டதாகவும் கூட இந்த ரக்ஷாபந்தன் அதன் முக்கியத்துவம் வந்து கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஆவணி மாத பௌர்ணமியோடு கொண்டாடப்படுகின்ற ரக்ஷாபந்தன் என்று சொல்லப்படுகின்ற வட இந்தியாவின் ஒரு முக்கியமான இந்துக்களின் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:31 நிமிடம்

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஆல் மை பிளைண்ட்ஸ், சகலவிதமான

0: ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் கண்டிஷன்ஸ் அப்ளை 191 நகர் அவென்யூ யூனிட் 15 ஸ்காப்ரோ 416-841-5301 416-841-5301
1: Ajax Mitsubishi in biggest summer sale of the year 100 க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள் $1000 trade in bonus பெறுங்கள் 437-860-7002 Plug-in hybrid models arangalaga selected RVR metum Outlander galai 0% financial peruvadode 10 year powertrain warranty udan no charge 10 year alade 160000 kilometer gold comprehensive warranty yum valangapadukirathu tamil pesu makkalukku vishudamaga $2000 varai perumadiyana special gift metum summer prices kaathirukkirana Ahmed Thamseen 437-860-7002
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி 3351 மார்க்கம் ரோட் ரெட் பில்டிங் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 7965 0707 வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும் ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
4: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
5: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
4: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
4: 416-788-2426
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca
8: திசையெங்கும் கேட்கும் இசை.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் காலை 9:43 ஆகி இருக்கின்றது. சுயம் செல்ஃப் நாளை மற்றும் நாளை மறுதினம் வழங்கும் மெகா சேல். $395 பெறுமதியிலான காஞ்சிபுரம் சாரிகள் $250, 3 காட்டன் சாரீஸ் $100, $135 பெறுமதியிலான செமி சில்க்ஸ் $50, $95 பெறுமதியிலான ஷால்வாஸ் $50, கிட்ஸ் குர்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸ் வேர்ட்டி செட் $35, மென்ஸ் வேர்ட்டி செட் $75, சாரம் $5, நைட்டி $10, பிரீத்தி ப்ளூ லீஃப் கிரைண்டர் $150, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் யூனிட் 114 அமைந்துள்ள சுயம் சில்க்ஸ் வழங்கும் மெகா சேல். தொடர்புகளுக்கு 416-500-3839. சரி, இந்த பொழுதில் நாங்கள் ஒரு குட்டி கதை பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு மனிதனை போலீசார் சிறையில் அடைக்கின்றார்கள். சிறையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்ப்பதற்கு வயதான அந்த மனிதனது அப்பா அங்கு வருகின்றார். இப்போது தனது மகனிடம் வந்து கவலையோடு அவர் சொல்லுகின்றார், எங்களது நிலத்தில் பயிரிடுவதற்கான நேரம் வந்திருக்கின்றது. போன வருடம் வரை நீ எனக்காக உழுது கொடுத்திருக்கின்றாய். இப்போது நான் தனியாக என்ன செய்வேன்? இந்த முறை எந்த பயிரையும் எங்களால் விளைவிக்க முடியாமல் போய்விடுமே என்று சொல்லி கண்ணீர் விட்டு மகனின் கைகளை பிடித்து கொண்டு அழுகின்றார் வயதான தந்தை. இப்போது அந்த மகனோ சாமர்த்தியமாக ஒரு செய்தியை சொல்லுகின்றான், அப்பா முட்டாள்தன மகநிலத்தை தோண்டி விடாதீர்கள். அங்கே தான் நான் வங்கியில் கொள்ளையடித்த பணத்தை புதைத்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி சற்று அதிர்ந்தபடி சொல்லுகின்றான் மகன். மறுநாள் அவர்கள் நிலத்தில் போலீஸ் படை வந்திறங்குகின்றது. நிலத்தின் அத்தனை அங்குலங்களையும் தோண்டி புரட்டு போட்டது. பணம் கிடைக்கவில்லை. இப்போது அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி விடுகின்றார்கள். மீண்டும் தனது மகனை ஆச்சரியத்தோடு வந்து பார்க்கின்றார், அப்பா நேற்று தான் உன்னிடம் வந்து நான் அழுதேன். எங்களது நிலத்தை இந்த முறை உழுது கொடுப்பதற்கு யாருமே இல்லை, நீ சிறையில் இருக்கின்றாய் என்று சொல்லி. ஆனால் என்ன ஆச்சரியம், காலையில் வந்து பார்த்தபோது எங்களது நிலம் முழுவதும் உழுது வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஆச்சரியத்தோடு அப்பா சொன்னபோது இப்போது மகன் தான் சொன்னதற்கான அந்த ஒரு நோக்கத்தையும் அது இப்போது சரியாக நிறைவேறியிருக்கு என்றமை கொடுத்திருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் அனுபவித்து மகிழ்கின்றான். எனக்காக அந்த நிலத்தை போலீசார் உழுது கொடுத்திருக்கின்றார்கள், சந்தோஷமாக பயிரிடுங்கள் என்று சொல்லியும் அவன் கூறுகின்றான் என்பது ஒரு குட்டி கற்பனை கதையாக கூட இருக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் எங்களது சிந்திக்கும் சாமர்த்தியமான அந்த திறமையை இழந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சிக்கலை தீர்ப்பதற்குமான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். எனவே நாங்கள் கண்ணீரில் கரைந்து போவதன் மூலமாகவும் கவலையை அதிகமாக மனதில் இருத்தி அதை நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதன் மூலமாகவும் எதையுமே செய்துவிட முடியாது. மாறாக அந்த சூழ்நிலை அதனை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் அதிலிருந்து எப்படி நாங்கள் மாற்று வழிகளை சிந்தித்து அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது தொடர்பாக யோசிக்கலாம். எனவே எங்களது சிந்தனை எங்களது உணர்ச்சிகளால் மழுங்கடிக்கப்படாமல் நாங்கள் எப்போதும் பார்த்து கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது. சாமர்த்தியசாலிகள் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் சாமர்த்தியமாக எப்போதும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் அந்த நேரத்திற்கு ஏற்ப முடிவெடுக்கக்கூடியவர்களாகவும் தங்களை நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள். எனவே வரக்கூடிய சிக்கல்கள் சவால்கள் எதுவுமே அவர்களை எந்த பொழுதிலும் சாய்த்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த அழகான ஒரு குட்டி கதை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. எனவே சிக்கல்கள் சவால்கள் எல்லோருக்கும் பொதுவானதுதான். எனவே அவை வருகின்ற போது உணர்ச்சிகளால் எங்களது மனதை நிரப்பாமல் எங்களது மூளையை நாங்களாகவே மழுங்கடித்து விடாமல் சிந்திக்கும் செயல்திறனை எப்போதும் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த சிந்தனை கதை எங்களுக்கு சொல்லுகின்றது. 9:48 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. உள்ளம் கொள்ளைகொள்ளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
1: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கெட்டில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
0: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
1: 6479 8669.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0412-462-4 சம் கண்டிஷன் அப்ளை.
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
7: MJS Gold House,
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

நேரம் காலை 10:01 இருக்கின்றது. ஈஸ்டெஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்க முடியும். ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஈஸ்டெஃப்எம் 102.7 என்பது யூடியூப் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை இப்போது தொடர்ந்து அதிகரித்து செல்கின்றது. இன்றைக்கு ஆகஸ்ட் 28 3% விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஆனால் இன்றிலும் பார்க்க நாளைக்கு இன்னும் ஒரு 2% விலை உயர்ந்திருக்கலாம் ஆகஸ்ட் 29 என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. சூரிய வெளிச்சத்துடன் வெள்ளிக்கிழமை இருக்கின்றது. அதிக வெப்பநிலை உயர்வையும் நாங்கள் இன்று எதிர்பார்க்க முடியாது. இப்போது 17-16 டிகிரி செல்சியஸே உணரப்படுகின்றது. வெப்பநிலை உயர்வாக இன்று 22 இருக்கும். 23 டிகிரி செல்சியஸை மட்டும்தான் கூடிய உணர்நிலையாக பகல் வேளையில் உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவு வேளை 16 வெப்பநிலை இருந்தாலும் 14 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே அதிக வெப்பநிலை உயர்வு இல்லாத ஒரு வெள்ளிக்கிழமை வெளிச்சமாகத்தான் இருக்கின்றது. 8:00 சரியாக சூரியன் மறையக்கூடியதாகவும் கூட இன்றைய தினம் அந்த தகவலும் பகிரப்பட்டிருக்கின்றது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் என்று சொல்லி பார்த்தால் 8:00 முன்னரான சூரிய அஸ்தமனம்தான் எதிர்வு கூறப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். வருகின்ற வீக்கெண்ட் ஆகஸ்ட் மாதத்தை நிறைவு செய்கின்ற ஒரு நிறைவான வார இறுதியாக இருக்கும். சனிக்கிழமையை பொறுத்தளவில் பிரதானமாக வெயில், 24 தான் வெப்பநிலை உயர்வு, 28 உணர்நிலை உயர்வாக இருக்கும் சனிக்கிழமையில். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெயில் இருந்தாலும் அதுக்கு பிறகு மழை தூருளுக்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். மதியத்திலிருந்து மெல்லிய மழை தூரல் இருக்கும். மாலை வேளை 5-10 மில்லிமீட்டர் மழையும், அதே மாதிரி தான் இரவு பொழுதிலும் கூட 5-10 மில்லிமீட்டர் மழையும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை 24 வெப்பநிலை 30 உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை முழுமையாகவே மழை நாளாக அமையலாம். ஆகஸ்ட் மாதத்தின் நிறைவான நாள் 31 முழுக்க முழுக்க மழையோடு இருப்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. 23 வெப்பநிலை 9 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். 10 மில்லிமீட்டரிலும் பார்க்க அதிகமான மழைப்பொழிவு காலையிலிருந்து இரவு வரைக்கும் தொடர்ச்சியாக இருப்பதற்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. மிச்சம் மீதி செவ்வாய் காலமையிலும் கூட கொஞ்சம் இருக்கலாம். 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை எதிர்வு கூறப்படுகின்றது. மதியத்தில் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 1 நாங்கள் சூரிய வெளிச்சத்தையும் எதிர்பார்க்கலாம். வெப்பநிலையும் கூட உயர்கின்றது. அதிக வெப்பமான ஒரு ஆரம்பமாக செப்டம்பரின் மாதத்தின் ஆரம்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் கூறப்படுகின்றன. 27 வெப்பநிலை இருந்தாலும் 37 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்குமாம். அடுத்த செவ்வாய்க்கிழமையில் புதன்கிழமையும் 26 வெப்பநிலை 34 உணரப்படும். வெளிச்சம் இருக்கும். தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகளும் சொல்லப்படுகின்றன. எனவே செப்டம்பர் மாதத்தின் ஆரம்பம் வந்து சற்று அதிகரித்த வெப்பநிலை உணர்நிலையோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. ஆகஸ்ட் மாதம் வந்து வெப்பநிலை ஏற்ற இறக்கங்களை தான் எங்களது தந்திருந்தது. அதிக வெப்பம் இல்லாத நாட்களாகத்தான் பெரும்பாலான நாட்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் செப்டம்பரின் ஆரம்பம் வந்து சற்று அதிகமான வெப்பநிலை உயர்வோடு இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. ஈஸ்ட்பவுண்ட் 401 கலெக்டர்ஸ் இப்போதும் கூட வின்ஸ்டன் சர்ச்சில் பகுதியில் இருந்து மிசிசாகா ரோட் வரைக்கும் மூடப்பட்டிருக்கின்றது. ஒரு ட்ரக் ஒன்று தீப்பிடித்து அதுக்கு பிறகு இப்போது நடைபெறுகின்ற துப்புரவு பணிகள் தொடர்வதன் காரணமாகத்தான் அந்த பகுதி கலெக்டர்ஸ் வந்து மூடப்படுகின்றதாம். ஈஸ்ட்பவுண்ட் 401 வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்து மிசிசாகா வரைக்கும் என்று சொல்லியும் கூட அந்த தகவல்களை இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். ஈஸ்டெஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

காலை 10:10 ஈஸ்டஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் இன்று டொராண்டோவில் ஒலிக்கின்றது. இளநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொராண்டோ. இன்றைய தினம் மாலை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள். 4162655555 அரங்கத்தின் வாசலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும். நேபாள் திபெத் ஆகிய அந்த எல்லை பகுதியில் கடந்த புதன்கிழமை நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த திடீர் வெள்ளம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் தொடர்பான தொடர்ச்சியான தகவல்கள் வந்து வெளியிடப்படுகின்றன. இந்த இமயமலை எல்லை பகுதியை பேரழிவுக்குள்ளாக்கியிருக்கக்கூடிய அந்த திடீர் வெள்ளத்தை அடுத்து நேபாளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 547 உயர்ந்திருக்கின்றது என்று சொல்லி இப்போது இந்த உத்தியோகபூர்வமான எண்ணிக்கைகள் இந்த வேளையில் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. நேபாளிஸ் ஆபிஷியல்ஸ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், 100 அதிகமான வெளிநாட்டவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள், ஆனால் இன்னும் ஒரு 500 பேரை காணவில்லை என்பது தொடர்பாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திபெத்தின் நிலைமைகளை பொறுத்தளவில் சரியான விவரங்கள் அங்கு இருந்து வெளியிடப்படுவதில்லை. சைனீஸ் மீடியாஸ் வெளியிடக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்களாம். இன்னும் 558 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் இப்போது ஒரு வீடியோ ஒன்றும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றதாம். ஒரு ட்ரோன் ஒன்றினால் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் அந்த கிளேசிய கொலாப்ஸ் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த மொமெண்ட் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சர்வதேச செய்தி ஊடகங்கள் எல்லாம் அந்த வீடியோ உண்மையானதா இல்லையா என்று சொல்லி எல்லாம் வெரிஃபை பண்ணித்தான் இப்போது அந்த வீடியோவையும் கூட வெளியிட்டிருப்பதை காண முடிகின்றது. இந்த நேபாள திபெத் அந்த எல்லை பகுதியில் மிகப்பெரிய அந்த வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதற்கு காரணமாக அமைந்த அந்த கிளேசிய கொலாப்ஸ் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த மொமெண்டை தான் அந்த ட்ரோன் வீடியோ வந்து கேப்சர் பண்ணி இருக்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் சைனீஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அதொன்றில் தான் இந்த ட்ரோன் வீடியோ வந்து வெளியிடப்பட்டிருந்தது. லாங்டாங் லீரோங் பீக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையின் உச்சி வந்து கடல் மட்டத்திலிருந்து 7200 உயரத்தில் காணப்படுகின்ற ஒரு மலை உச்சி. எனவே அந்த உச்சியில் இருந்திருக்கக்கூடிய ஒரு பனிப்படலம் ஒன்றுதான் திடீரென்று சரிந்து விழுந்தது தொடர்பாக நேற்றே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த லாங்டாங் லீரோங் பீக்கில் இருந்து அந்த பனிப்படலம் சரிந்து விழக்கூடிய அந்த காட்சியை தான் அந்த வீடியோவில் படமாக்கியிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பனிமூடிய மலைகளுக்கு அருகில் பெரும் புழுதி புகை மண்டலங்களை காற்றில் எழக்கூடிய வகையில் காண முடிகின்றது அந்த வீடியோவில் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த பனி படலம் வந்து சரிந்து விழக்கூடிய அந்த திசை, அதுக்கு பிறகு அந்த ஃப்ளட் வாட்டர் திரிசூலி ஆற்றில் அதிகரித்து அது அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களையும் சமூகங்களையும் அழித்திருக்கக்கூடிய அந்த திசையோடு ஒத்துப்போகின்றது என்பது தொடர்பான உறுதிப்படுத்தல் தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த வேளையில் சைனீஸ் ஆபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களது இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜை எட்டியிருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் கூறியிருந்தார்கள். அதுக்கான காரணம் என்று சொன்னால், இப்போது இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் அதன் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு திடீர் ஏரி நிரம்பி வழியக்கூடிய அபாயத்தில் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் ஒரு இக்கட்டான நிலையை எட்டியிருக்கின்றது என்று சொல்லித்தான் சைனீஸ் ஆபிஷியல்ஸ் தெரிவித்திருக்கின்றார்கள். அது அந்த பணிகள் வந்து திடீரென்று நிறுத்தப்பட்டு இப்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாலும், இப்போது உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பேரியர் லேக் அதன் நீர்மட்டம் தொடர்பாக தொடர்ந்து அவதானிக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது வந்து புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஏரி அது என்ன என்று சொல்லி பார்த்தால், மேல் பகுதியிலிருந்து சரிந்து விழுந்திருக்கக்கூடிய தளர்வான பாறைகள் மற்றும் மிகப்பெரிய அளவிலான அந்த சேறு இவற்றினால் ஆகியிருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் டேம், ஒரு இயற்கையான அணைக்கு பின்னால் தானாம் இப்போது நீர் தேங்கி அந்த பகுதியில் ஒரு பேரியர் லேக் ஒன்று உருவாகி இருக்கின்றதாம். அதை வந்து தடுப்பு ஏரி என்று சொல்வார்கள். திடீரென்று அந்த பகுதியில் நீரோட்டம் தடைபடுகின்ற போது பாறைகள் அல்லது மண் போன்றவை நிறைத்து ஒரு பெரிய அணை ஒன்றை உருவாக்குகின்ற போது, இயற்கையாக அந்த அணை தோன்றுகின்ற போது அதுக்கு பின்னால் தேங்கக்கூடிய நீர்தான் அந்த ஒரு தடுப்பு ஏரியாக அந்த பகுதியில் உருவாகி இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள்.
இந்த ஒரு திடீர் ஏரி தொடர்பாக விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த ஏரியில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த நீர் ஒரு சில சமயங்களில் அந்த நேச்சுரல் டேம், அந்த இயற்கை அணையின் அந்த வரம்பை தாண்டி வழிந்தோடலாம். பாதிப்பில்லாமல் அது வழிந்தோடக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள், அவற்றின் ஊடாக அந்த நீர் வந்து கசிந்து அல்லது அந்த பகுதியின் ஊடாக அது வழிந்தோடி அது இயற்கையாகவே அந்த ஏரியிலிருந்து நீர்மட்டம் குறையலாம். எனவே இது வந்து பாதுகாப்பான ஒரு மாற்றமாக இருக்கும். ஏரி வந்து படிப்படியாக வற்றக்கூடிய தன்மையை இந்த மாதிரியான நிகழ்வுகள் எங்களுக்கு தரலாம். ஆனால் திடீரென்று அந்த அணையை, அந்த ஏரியில் இருக்கின்ற அந்த நீர் உடைக்கக்கூடிய சாத்தியமும் கூட இருக்கின்றது. காரணம், இயற்கையாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த அணைக்கு நிலைத்தன்மை கிடையாது. எனவே அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து அது சீர்குலைத்து திடீரென்று அது உடைந்து விழுவதற்கும் கூட காரணமாகலாம் என்று சொல்லித்தான் இப்போது அந்த அவதானிப்புகள் வெளியிடப்படுகின்றன விஞ்ஞானிகளால். எனவே அந்த மாதிரி நிகழ்வுமாக இருந்தால் அந்த ஏரியில் நிரம்பி இருக்கக்கூடிய நீரின் பெரும்பகுதி ஒரு குறுகிய நேரத்தில் வெளியேறுகின்ற போது இப்போது அழிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது மாதிரியான ஒரு திடீர் வெள்ளம் அந்த பகுதியில் பாய்ந்தோடலாம் என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார்கள். என்ஜினியர்ஸ் வந்து பார்த்து பார்த்து கட்டக்கூடிய அந்த என்ஜினியர் டேம், அந்த பொறியியல் அணை போல் அல்லாமல் இப்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த தடுப்பு அணைக்கு வந்து அதில் இருந்து நீர் வழிந்தோடக்கூடிய அந்த நீர்வழி பாதையோ அல்லது ஒரு சொலிட் கோரோ இல்லை, கான்கிரீட் போன்றவற்றினால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு திடமான மையப்பகுதியோ இல்லை என்று சொல்லியும் கூட ஒரு சில விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. எனவே இந்த நிலையில் திடீரென்று அது உடைப்பதற்கான சாத்தியங்களை தான் நாங்கள் இப்போது அவதானித்து வருகின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். பெரும்பாலும் இந்த மாதிரியான அணைகள் வந்து இப்படித்தானே உடைந்து போகின்றன. அவற்றில் பல உருவாகி இருக்கக்கூடிய சில நாட்களிலோ அல்லது சில வாரங்களிலேயோ கூட உடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதைத்தான் அந்த அவதானிப்புகளின் மூலமாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது தாங்கள் வந்து அந்த ஏரியில் நிறைந்திருக்கக்கூடிய நீர்மட்டத்தையும் அணையின் கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் என்று சொன்னாலும் அது எப்போது உடைக்கும், எப்போது அது உடைக்குமா இல்லையா என்பது தொடர்பாகவும் கூட துல்லியமான எந்த ஒரு கணிப்பையும் எங்களால் வெளியிட முடியவில்லை என்பது தொடர்பான தகவல்கள் தான் அந்த பேரியர் லேக் தொடர்பாக இப்போது வெளியிடப்படுகின்றது. இருந்தாலும் கூட ஒரு இன்னும் ஒரு இரண்டாம் கட்ட அந்த டிசாஸ்டர் வந்து ஏற்படலாம் என்பது தொடர்பான அச்சம் தொடர்ந்து நீடிப்பதாகவும் கூட இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. 10:17 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் நேற்றுகின்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, the best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
7: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
8: லெகசி லேர்னிங் ஹப், கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 6475322564. LegacyLearningHub.ca.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.
10: ஈஸ்ட் FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:31 ஆகி இருக்கின்றது. இந்த கிளேசியர்ஸ் சொன்னாலே கொஞ்சம் இப்போது பதற்றமாக தான் இருக்கின்றது. கனடாவில் இருக்கக்கூடிய அந்த கிளேசியர்ஸ் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கின்றது, அதிலும் ஒரு முக்கியமான கிளேசியர் இப்போது காலநிலை மாற்றத்திற்கான ஒரு மிக முக்கியமான சான்றாக விளங்குகின்றமை தொடர்பான தகவல்கள் தான் பகிரப்பட்டிருக்கின்றன. இது எங்கே இருக்கின்றது சொல்லி பார்த்தால், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு கிளேசியர் மவுண்ட் ராப்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலையில் இருக்கக்கூடிய பர்க் கிளேசியர், அது வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு லேக்கை வந்து தொடர்ந்து சந்திக்கின்றதாம். அதன் ஒரு அழகை ரசிப்பதற்காக மிக அதிகமானவர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு ஒவ்வொரு வருடமுமே பயணமாகின்றார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தளவில் மிக மிக அதிகமாகவே புகைப்படங்கள் எடுப்பதற்கு அங்கு செல்லக்கூடியவர்கள் விரும்புகின்ற இடங்களில் முதன்மையானதாக இந்த பகுதி காணப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். மலைகள் சூழ இருக்கக்கூடிய பகுதியின் நடுவே தானே அவரது பர்க் லேக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லேக் காணப்படுகின்றது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டர்க்வைஸ் கலரில் இருக்கக்கூடிய அந்த நீரை அந்த மலையின் உச்சி பகுதியிலிருந்து கீழிறங்கி வரக்கூடிய அந்த கிளேசியர் வந்து தொடக்கூடிய அந்த காட்சி மிக மிக அழகான ஒரு காட்சியாக இருக்குமாம். எனவே அந்த பனி படலம் நேரடியாகவே அந்த லேக்கில் இருக்கக்கூடிய அந்த நீரோடு தொடர்பு கூடியதாகத்தான் அந்த மலையின் அமைவும் அந்த பனிப்படலத்தின் அமைவும் காணப்படுகின்றது. இந்த மவுண்ட் ராப்சனில் இருக்கக்கூடிய பர்க் கிளேசியர் மிக பிரபலமான ஒன்று என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த கிளேசியரின் நிலைமை இப்போது என்ன இருக்கு, என்ன மாதிரியாக இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த பர்க் ஏரி அதன் நீரை தொடாத அளவிற்கு அந்த பனிப்படலம் வந்து மிக அதிகமாகவே பின்வாங்கி இருக்கின்றது என்பதைத்தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இப்போதே இந்த தகவல்கள் சொல்லுகின்றன. யூனிவர்சிட்டி ஆஃப் நார்தர்ன் பிரிட்டிஷ் கொலம்பியா அதில் பணியாற்றக்கூடிய ஒரு ஜியோகிராஃபி ப்ரொஃபஸர் முக்கியமான செய்திகளை இந்த பர்க் கிளேசியர் தொடர்பாக பகிர்ந்திருக்கின்றார். இந்த கோடையில் தான் வந்து அந்த மலைப்பகுதியை ஆய்வு செய்து பார்த்தபோது அந்த பனியாறு அந்த ஏரியை தொடவில்லை என்று சொல்லி அதனை கவனிக்க தொடங்கினேன். அது ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்து சொல்வதாகத்தான் இப்போது காணப்படுகின்றது. இது வந்து ஒரு சிம்போலிக் சேஞ்சாகத்தான் இருக்கின்றது. காலநிலை மாற்றத்திற்கான ஒரு அடையாள சின்னம் என்று சொல்லித்தான் அதை பார்க்க முடிகின்றது என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இந்த மவுண்ட் ராப்சன் இருக்கின்றது, ராப்சன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலை, அதன் ஒரு வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் தான் இந்த பர்க் கிளேசியர் வந்து காணப்படுகின்றது. கெனேடியன் ராக்கீஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக்காகவும் கூட இந்த மவுண்ட் ராப்சன் வந்து காணப்படுகின்றது என்பதையும் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது வந்து அல்பர்டா எல்லையில் சென்ட்ரல் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காணப்படக்கூடிய ஒரு மலையின் உச்சி பகுதி என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சென்ட்ரல் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அல்பர்டா போர்டரை அண்மித்து இருக்கக்கூடிய அந்த கெனேடியன் ராக்கீஸில் காணப்படக்கூடிய ஹையஸ்ட் பீக் என்று சொல்லித்தான் இந்த மவுண்ட் ராப்சன் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே அந்த ராப்சன் மலையை மூடித்தான் இந்த பர்க் கிளேசியர் மிக அழகாக அங்கு படர்ந்து காணப்படுகின்றது. அது வந்து அந்த மலை உச்சி பகுதியிலிருந்து கீழ் நோக்கி படர்ந்துதான் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பர்க் லேக்கை அது நேர தொட்டுக்கொண்டே இருக்குமாம். அதே நேரம் அடிக்கடி அந்த பர்க் லேக்கில் அந்த பனி படலத்தில் இருந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன பனித்துண்டுகள் உடைந்து ஏரிக்குள் சேரக்கூடிய காட்சியையும் கூட பார்க்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது என்று சொல்லி பார்த்தால் மிக மிக அதிகமாகவே அந்த பனிப்படலத்தின் அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பனித்துண்டுகள் மிக அதிக அளவில் அந்த பர்க் லேக்கில் வீழ்ந்து நொறுங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் கூட காண முடிகின்றது. மிக அதிகமாகவே இந்த கோடை காலத்தில் அந்த பனிப்படலத்தில் இருந்து அந்த பனி அடுக்குகள் கலன்று கொண்டிருப்பதைத்தான் அந்த காட்சி விபரிப்பதாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். இந்த பர்க் லேக் என்று சொல்லி அந்த ஏரிக்கு பேர் வந்ததுக்கான காரணமும் என்னென்று சொல்லி பார்த்தால், சமரின் நடுப்பகுதியில் கூட அந்த நீலப்பச்சை நிறத்தில் காட்சியளிக்கக்கூடிய அந்த அழகான அந்த ஏரியின் நீரில் மிதக்கக்கூடிய அந்த வெள்ளை பனிப்பாறைகளை காண முடிவதனால் தான் அந்த ஏரிக்கும் அந்த பெயரை வைத்திருந்தார்கள் எங்களது மக்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். பர்க் லேக் என்று சொல்லித்தான் அந்த ஏரிக்கும் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி அந்த ஏரியை சூழ இருக்கக்கூடிய 23 கிலோமீட்டர் நீளக்கூடிய அந்த பர்க் லேக் ட்ரெயிலும் கூட மிக பிரபலமான ஒரு ட்ரெயிலாக இருக்கின்றதாம். வெளிப்புறத்தில்
சென்று என்ஜாய் பண்ண விரும்புபவர்களுக்கு, இந்த கேம்பிங் போன்றவற்றை செய்ய விரும்புபவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடமாகவும் கூட இந்த பகுதி காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த சிட்டி நிர்வாகம் என்ன சொல்லுகின்றதுன்னு சொன்னால், ஸ்ப்ரிங் சீசனில் தானே அந்த கேம்பிங்குக்கான அந்த ஸ்பாட்ஸ், அதற்கான அந்த ரிசர்வேஷன் வந்து ஓப்பன் பண்ணப்படும். அந்த ரிசர்வேஷன் ஓப்பன் ஆன ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே முழுமையாகவே அதை நிரப்பி விடுவார்களாம் தங்களது பேர்களினால், ஏனென்றால் அவ்வளவு பேர் அங்கு செல்ல விரும்புகின்றார்கள் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அழகான அந்த பெர்க்லேக் ட்ரெயிலும் கூட இப்போதே இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவாக அடிக்கடி பாதிப்படைகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள்.

நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நேரடியாக அந்த பனிப்படலம் அதிக பனிப்பாறைகளை நேரி அந்த ஏரியில் வந்து கொண்டு வந்து சேர்க்காது, அந்த இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு முழுமையாகவே இழக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இப்போது இந்த விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே மிக விரைவாகவே இப்போது பனிப்படலங்கள் எல்லா இடங்களிலும் உருகி வருகின்றன. எனவே அதற்கு ஒரு தெளிவான சான்றாகத்தான் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் இந்த மவுண்ட் ராப்சனில் இருக்கக்கூடிய அந்த பர்க் கிளேசியர் அதன் தன்மை இப்போது காணப்படுகின்றது என்பதைத்தான் இந்த கட்டுரை சொல்கின்றது. 10:37 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணும்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, August 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
7: 416-461-6401.
8: ஸ்காபரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: பாட்டுக்கரு பண்பலை East FM 102.7
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472 9 3 5 8 9 9 6472 9 3 5 8 9 9.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9086-56-56-416-906-9086-56-56.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: East FM 102.7.

நேரம் காலை 11:01 மீஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில் மீஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-8-412-12 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். mistfm102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, யூடியூபில் mistfm102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் mistfm தமிழ். எரிபொருள் விலை தொடர்ந்து அதிகரிக்கின்றது. இன்றைக்கு 3% விலை உயர்வை சந்தித்திருக்கின்றோம். ஏற்கனவே நாளைக்கு இன்னும் 1-2% விலை உயரும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்படுகின்றன. 18 இப்போதைய வெப்பநிலை, 18°C உணர்கின்றோம். வானம் தெளிவாக இருக்கின்றது. எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு இதே நிலைமைகள் தான் தொடர்ந்திருக்கும். பிரதானமாக வெயிலோடுதான் பகல் பொழுதை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். 22 இப்போதைய இன்றைய நாளின் கூடிய உபநிலையாக இருக்கும். 23 கூடிய உணர்நிலையாக இருக்க போன்றது. இரவில் 14 தான் உணரப்போகின்றோம். சரியாக 8:00 இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டது. ஏற்கனவே சொல்லவது மாதிரி தான் August 27 வரைக்கும் தான் 8:00 பின்னரான சூரிய அஸ்தமனம் இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருந்தார்கள். எனவே இன்றைக்கு சன்செட் வந்து சரியாக 8:00 நடக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது பகிரப்படுகின்றன. நாளைக்கு நாளை மறுதினம் வருகின்ற ஆகஸ்டின் நிறைவான வார இறுதி நாட்களில் சனிக்கிழமையை பார்த்தால் பிரதானமாக வெயிலோடுதான் பகல் வேலை இருக்கும். நாளைக்கு 24 வெப்பநிலை, 28°C உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 24-30 வரைக்கும் உணரப்படும். காலையில் வெளிச்சம் இருந்தாலும் அதுக்கு பிறகு மழை அதிகம் இருக்கலாம். அதுவும் மாலை இரவு பொழுதில் 10 mm வரையிலான மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை காலையிலும் கூட 5 mm அளவிலான மழை பொழிவு இருக்க போன்றது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியான தூறல்கள் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் திங்கட்கிழமைக்கும் எதிர்ப்பு கூறப்படுகின்றன. எனவே முழுமையாகவே மழைக்குரிய நாளாக அமையலாம் திங்கள். 23 வெப்பநிலை, 29 உணரப்போகின்றோம். செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் அன்றைய தினம் வந்து வெப்பம் உயர்கின்றது. 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 37 வரை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். லேசான மழை காலையில் இருக்கலாம். மதிய வரை சூரிய வெளிச்சம் தென்படும். ஆனால் அதிக வெப்பத்தோடு செவ்வாய்க்கிழமை இருக்கப் போகின்றது என்பதை எதிர்ப்பு கூறுகின்றார்கள். 26 வெப்பநிலை அடுத்த புதன்கிழமை 34 வரை உணரக்கூடியதாக இருக்கும். வெளிச்சமும் இருக்கும், மெல்லிய மழைக்கான வாய்ப்புகளும் சொல்லப்படுகின்றன. எனவே செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தாலும் கூட சற்று அதிக வெப்பத்தோடு தான் அந்த நாட்கள் இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன. சரி, இந்த காலத்தில் சுற்றுச்சூழலில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற முக்கியமான ஒரு மாற்றம் தொடர்பாக இங்கு ஏற்கனவே பல தகவல்கள் தரப்பட்டிருந்தன. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்களது வீட்டில் எங்காவது இந்த மேப்பிள் ட்ரீஸ் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புல்லின் மேலே மேப்பிள் லீவ்ஸ் வந்து குவியலாக கிடப்பதை நாங்கள் பார்க்க தொடங்கியிருந்தோம். ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதி அல்ல, அந்த காலத்தில் இருந்தே அந்த மாதிரியான நிலைமைகளை நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். என்ன இதன் காரணமாக இந்த ஃபால் சீசன் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதா என்ற ஒரு சந்தேகமும் கூட எங்களுக்கு ஏற்படுகின்றது. வழக்கமாக செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் தான் இந்த நிலைமைகள் ஏற்பட தொடங்கும். வெளியில் வெப்பநிலை குறைந்து மழை பொழிவு அதிகமாக ஆரம்பிக்கின்ற அந்த காலத்தில் தான் ஃபால் சீசனின் ஆரம்ப காலமாக இருக்கலாம், அல்லது ஃபால் சீசனின் நடுப்பகுதியாக இருக்கலாம். அப்போது தான் பெரும்பாலும் இந்த இலைகள் வந்து அதிகம் விழத் தொடங்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே மேப்பிள் ட்ரீஸின் இலைகள் வந்து அதிகம் விழக்கூடிய நிலைமைதான் ஆன்டாரியோவின் பல இடங்களிலும் காணப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் பலர் தங்களது வீட்டில் இருக்கின்ற நிலைமைகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருந்தார்கள். எனவே இலையுதிர் காலம் அதற்கான ஒரு முக்கியமான அறிகுறி இந்த இலைகள் உதிர தொடங்குவதுதான். ஆனால் அது ஆகஸ்ட் மாதத்திலேயே நிகழ தொடங்குகின்றது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்லித்தான் எங்களுக்கெல்லாம் நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். அதற்கான விளக்கங்களை தான் ஏற்கனவே கொடுத்திருக்கின்றார்கள். என்ன சொல்லப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால் சதர்ன் ஒன்டாரியோவின் சில பகுதிகளில் நிலைமை இப்படித்தானாம் இருக்கிறது. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது கடந்த இலை உதிர் காலம், மன்னிக்கவும் இலை துளிர் காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையின் ஒரு விளைவாகத்தான் இப்போதே இந்த நிலைமை காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக இந்த மரங்கள் அவற்றை அவதானித்து வரக்கூடிய ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரியான நிலைமைகள் இப்போது தென்படுவதற்கு பல காரணங்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுகின்றன என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த வருடத்தின் வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருந்திருக்கின்றது. மழை அதிகமாக மெல்லிய மழைத்துறல் எப்போதும் இருக்கக்கூடிய நிலைமையிலும் கூட இந்த ஸ்ப்ரிங் சீசன் இருந்திருக்கின்றது. எனவே இந்த தாவரங்கள் மீண்டும் வளரக்கூடிய அந்த பருவத்தின் தொடக்கத்தில் மிகவும் ஈரப்பதமான சூழல் நிலவுகின்ற போதுதான் அது ஒரு சில தொற்றுக்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இலைகளின் மேலே புள்ளிகள் மாதிரியான ஒரு தொற்றுக்களை
கூட இப்போது பார்க்க முடியுகின்றதாம். அதே நேரம் இந்த ஆந்த்ராக்னோஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோய்களுக்கான அந்த ஒரு தொற்றும் கூட இப்போது பல இடங்களிலும் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த விழுந்திருக்கக்கூடிய இலைகளில் கருப்பு புள்ளிகளையும் கூட நாங்கள் பார்க்க முடிகின்றது. எனவே அந்த மாதிரியான இந்த கருப்பு புள்ளிகள் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த இலைகளில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் வந்து இந்த மாதிரியாக ஏர்லி லீஃப் ட்ராப்புக்கு பங்களித்திருக்கின்றது என்று சொல்லித்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது என்பதையும் இங்கு விளக்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஈரலிப்பான வசந்த காலம் அதனை தொடர்ந்து நிலவி இருக்கின்ற அதிக வெப்பம், மண்ணில் குறைந்து காணப்படக்கூடிய ஈரப்பதம் இந்த மரங்களுக்கு அதிக அழுத்தத்தை கொடுத்து தான் இப்போது இந்த இலை உதிர்வு வந்து இந்த முறை விரைவாகவே தொடங்கியிருக்கலாம் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஃபங்கஸ் தொற்று மற்றும் இந்த என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரெஸ் இவற்றின் ஒரு கூட்டு விளைவு தான் இப்போது நாங்கள் பார்க்கின்ற அந்த இலைகள் விழுதல் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது அடுத்த பருவத்தில் மாறலாம், ஆனால் அதுக்கு நாங்கள் இப்போது செய்ய வேண்டிய ஒன்று என்பதையும் கூட நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விழுந்திருக்கக்கூடிய இலைகளை வந்து நாங்கள் உடனடியாக அகற்றி அவற்றை அந்த பேக்கில் வைத்து நாங்கள் வீட்டிலிருந்து அகற்றி விட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த விழுந்திருக்கின்ற அந்த இலைகளை அப்படியே நாங்கள் மண்ணில் விடுகின்ற போது அது ஏனைய மரங்களுக்கும் தொற்றக்கூடிய சாத்தியத்தை உருவாக்கலாம். அதே நேரம் அடுத்த முறையும் அந்த அடுத்த பருவ காலத்தில் இந்த தொற்று அங்கு ஏற்படுவதற்கான சாத்தியத்தையும் அது ஏற்படுத்தலாம் என்று சொல்லித்தான் இப்போதைய அந்த விளக்கங்கள் தரப்படுகின்றன. 11:07 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4164-446-4080.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
7: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
8: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
9: Scarboroughவில் சரவண பவன். மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
10: Easy. Easy, tune பண்ணுங்க. East FM 102.7.
0: East FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 11:21. எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரைசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் இன்று டொரண்டோவில் ஒலிக்கின்றது. இளநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ இன்றைய தினம் மாலை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள் 4162655555. அரங்கத்தின் வாசலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடாவின் பொருளாதாரம் தொடர்பான முக்கியமான தகவல் ஒன்று இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. சற்று ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகத்தான் அது காணப்படுகின்றது. கனடாவின் புள்ளிவியல் துறை தரவுகளின்படி ஏற்றுமதியில் ஏற்பட்டிருக்கின்ற உயர்வு மற்றும் சற்று வலுவான உள்நாட்டு முதலீடு ஆகியவற்றின் காரணமாக கனடாவின் பொருளாதாரம் இந்த ஆண்டின் 2வது காலாண்டில் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாகத்தான் இன்றைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் சொல்வதாகவும் கூறப்படுகின்றது. 2வது காலாண்டில் கனேடிய பொருளாதாரம் வந்து ஆண்டு விகிதத்தில் 3.3% வளர்ச்சியை கண்டிருக்கின்றதாம். ஜூன் மாதத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 3% அதிகரித்திருப்பதாகவும் இன்றைய இந்த தரவுகள் வெளியிடப்படுகின்றன. இந்த செகண்ட் குவார்டர் அதற்கான அந்த வளர்ச்சி என்று சொல்லி பார்த்தால் பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்ததை விட 1% வந்து சற்று குறைவாக இருக்கின்றது என்று சொன்னாலும் பேங்க் ஆஃப் கனடாவின் ப்ரெடிக்ஷனிலும் பார்க்க அது உயர்வாக இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பேங்க் ஆஃப் கனடா வந்து 2.5% வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லித்தான் நாம் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் அதிலும் பார்க்க அது அதிகமான ஒரு வளர்ச்சியைத்தான் காட்டியிருக்கின்றது. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 3.6% வளர்ச்சி இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் 3% வளர்ச்சி வந்து அவதானிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஆன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் குபெக் ஆகிய மாகாணங்களில் வீட்டு விற்பனை வந்து அதிகரித்திருந்தது. அதே நேரம் இந்த ஒரு வீடு விற்பனை அதிகரித்தமை குடியிருப்பு மற்றும் முதலீட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவி செய்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களை காண முடிகின்றது. சரி, இப்போது முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயம் தொடர்பாக பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து வேர்ல்ட் லேக் டே கடைபிடித்திருந்தார்கள் உலகம் முழுவதிலுமே. அதே நாளில்தான் லேக் ஆன்டாரியோவுக்கான ஒரு மறுபெயரிடுதல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செயற்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்திருந்தார். எனவே ஆன்டாரியோ ஏரியை லேக் அமெரிக்கா என்று சொல்லி மாற்றுவது அல்லது மீளப்பெயரிடுவது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு நடவடிக்கையாக எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த பெரிய ஏரிகளுக்கு ஏற்படுத்தும் ஒரு சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்கள் என்பவை மிக மிக உண்மையானவை என்பதைத்தான் இன்றைய இந்த ஒரு முக்கியமான செய்தி வந்து சொல்லுகின்றது. கிரேட் லேக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இவை கிட்டத்தட்ட 40 மில்லியன் மக்கள் அவர்களுக்கான அந்த நீர்த்தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டோரேஜஸாக தனம் காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே ஒரு 40 மில்லியன் மக்களுக்கான நீர் ஆதாரத்தை தரக்கூடிய இந்த கிரேட் லேக்ஸ் வந்து கனடாவும் அமெரிக்காவும் எவ்வளவு நெருக்கமாக பிணைந்திருக்கின்றன என்பதற்கான ஒரு நீண்ட கால அடையாளமாகத்தான் நாம் விளங்குகின்றன என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவுடனான அந்த வர்த்தக போரின் ஒரு பகுதியாகத்தான் ஆன்டாரியோ ஏரிக்கு வந்து அமெரிக்கா ஏரி என்று சொல்லி பெயர் மாற்றக்கூடிய அந்த உத்தரவு அது தொடர்பான ஒரு நிர்வாக ஆணையில் நேற்று வியாழக்கிழமை கையெழுத்திட்டு அந்த ஒரு உத்தரவு தொடர்பான ஒரு அறிவித்தலையும் கூட அவர் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருந்தார் என்பதையும் கூட இங்கு மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஐரோப்பியர்கள் வந்து அமெரிக்காவை காலனித்துவப்படுத்துவதற்கு முன்பே இந்த லேக் ஒன்டாரியோ என்ற ஒரு பேர் வந்து இருந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் நம்பப்படுகின்றது. எனவே பல நூற்றாண்டுகளாக சர்வதேச அளவில் பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த பேரையும் கொண்டிருக்கின்ற அந்த ஏரிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் தன்னிச்சையாக மறுபெயரிட முடியுமா என்பது ஒரு தெளிவான விடயமாக இல்லை என்பதையும் பலர் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த கிரேட் லேக்ஸில் தொடர்ந்து செய்யப்படக்கூடிய சயின்டிஃபிக் ரீசர்ச் அண்ட் ரிஸ்டோரேஷன் ஒர்க் போன்றவற்றை இந்த நடவடிக்கைகள்
பாதிக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா, கனடா இரண்டு நாடுகளும் ஒரு ஒத்துழைப்புடன் தான் இந்த பெரிய ஏரிகள் தொடர்பான ஆய்வுகள் அல்லது புனரமைப்பு பணிகள் போன்றவற்றை தொடர்ந்து முன்னெடுக்கின்ற நிலையில் இப்போதே இந்த சர்ச்சை வந்து இந்த ஏரிகளுக்கான ஆபத்தை அதிகரிக்கலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் பல வல்லுநர்கள் இது தொடர்பாக தங்களது கவலையும் கூட வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் தற்போதைய நிர்வாகம் சுற்றுச்சூழலையும் அறிவியலையும் அணுகக்கூடிய விதம் வந்து எங்களுக்கு மன சோர்வளிக்கின்றது என்று சொல்லியும் கூட பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தங்களது கவலையை வெளிப்படுத்தியிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். மிக அதிக அளவில் இந்த ஃபெடரல் பப்ளிக் சர்வீசஸ் தொடர்பான அந்த நிதி குறைப்பை அமெரிக்க அதிபர் அவரது நிர்வாகம் வந்து தொடர்ந்து அறிவித்து வருகின்றது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனித்துவமான சயின்டிபிக் ஏஜென்சிஸாக இருக்கின்ற நேஷனல் ஓஷியானிக் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதே நேரம் த என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி போன்றவற்றுக்கான நிதிகள் வந்து மிக அதிக அளவில் குறைக்கப்பட்டிருந்தன என்பதும் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த நிதி குறைப்பு என்பது இந்த கிரேட் லேக்ஸ் தொடர்பாக செய்யப்படக்கூடிய அந்த ஆய்வுகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு நீர் என்பது அரசியல் எல்லைகளை தாண்டி நாடுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற போது அந்த நாடுகள் இணைந்தால் மட்டும்தான் அந்த நீர்நிலைகளை பாதுகாக்க முடியும் என்பது தொடர்பாகவும் பல விடயங்கள் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கிரேட் லேக்ஸ் ஏற்கனவே சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் காரணமாகவும் காலநிலை மாற்றத்தின் காரணமாகவும் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவும் கனடாவும் ஒரு ஒத்துழைப்புடன் செயல்படாவிட்டால் இந்த பெரிய ஏரிகள் அவற்றை சுத்தப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளும் சரி அல்லது அவற்றை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளும் சரி மிக அதிக அளவில் பாதிக்கப்படும் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிதி குறைப்புகளுக்கு மத்தியில் இந்த அரசியல் சிக்கல்களை எல்லாம் தாண்டி இந்த பெரிய ஏரிகளை பாதுகாப்பதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. த கிரேட் லேக்ஸ் ரெஸ்டரேஷன் இனிஷியேட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு தசாப்தங்கள் வயதான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அமைந்திருக்கக்கூடிய இந்த ஈகோசிஸ்டம் அவற்றை பாதுகாப்பதற்கும் அல்லது இந்த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அந்த நீர்நிலைகளை சென்று சேராமல் பார்ப்பதற்கும் அல்லது அது மாசுபடுத்தக்கூடிய இடங்களை கண்காணித்து அவற்றை துப்புரவு செய்வதற்கும் தொடர்ந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு திட்டமாகத்தானாம் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த திட்டத்தை பாதிக்கக்கூடிய வகையிலும் இப்போதைய இந்த நடவடிக்கைகள் அமையலாம் என்று சொல்லியும் கூறப்பட்டாலும் கூட அமெரிக்காவின் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஏற்கனவே 2031 வரைக்கும் இந்த ஒரு ப்ரோக்ராமை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கும் அல்லது மீளாதற்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்கும் நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்களாம். கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து ஒரு ஃபெடரல் ஃபண்டிங்காக இந்த கிரேட் லேக்ஸை அண்மித்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிஸுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படக்கூடிய வகையிலும் கூட அந்த மீள் அங்கீகாரம் அமைகின்றது என்பது தொடர்பாகவும் கூட இப்போதே இந்த விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த மசோதா வந்து டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக்கன் சப்போர்ட்டை பெற்றிருந்தாலும் இப்போது அமெரிக்க செனட் சபையின் ஊடாக அது அந்த தடையையும் கடந்து செல்ல வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களை இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். கிளைமேட் சேஞ்ச் ஏற்கனவே ஏரிகளை பாதித்திருக்கின்ற நிலையில் இந்த அரசியல் சிக்கல்கள் மேலும் அந்த நீர்நிலைகளை பெரிய பாதிப்புக்குள் தள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பெரும் கவலை என்பதையும் இந்த கட்டுரை சொல்கின்றது. 11:30 இஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கமன் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-7

0: சமீபத்திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
2: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
3: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:43 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுயம் சில்க் நாளை மற்றும் நாளை மறுதினம் வழங்கும் மெகா சேல். $395 பெறுமதியிலான காஞ்சிபுரம் சாரிகள் $250, 3 காட்டன் சாரீஸ் $100, $135 பெறுமதியிலான செமிசில்க் சாரீஸ் $50, $95 பெறுமதியிலான ஷல்வாஸ் $50, கிட்ஸ் குர்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸ் வேர்ட்டி செட் $35, மென்ஸ் வேர்ட்டி செட் $75, சாரம் $5, நைட்டி $10, பிரீத்தி ப்ளூ லீஃப் கிரைண்டர் $150, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் யூனிட் 114 அமைந்துள்ள சுயம் சில்க் வழங்கும் மெகா சேல் 4165003839. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முக்கியமான கட்டுரை என்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வந்து சாப்பிடுகின்ற போது உணவை இனியவர்களோடு பகிர்ந்து உண்கின்றோம். எனவே மற்றவர்களோடு அமர்ந்து அந்த உணவை பகிர்ந்து உண்ணும் பழக்கம் வந்து மிக மிக முக்கியமானது என்பதைத்தான் இங்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஏனையவர்களோடு அமர்ந்து உணவை பகிர்ந்து உண்ணும் அந்த பழக்கம் வந்து மன அழுத்தம் மற்றும் மறதி நோய் போன்றவை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. நாம் அதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சந்தேகங்களும் கூட இருக்கலாம். ஆனால் உணவு பழக்கத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு சிறிய மாற்றம் எங்களது உடலிலும் மூளையிலும் பெரிய அதிசயங்களை நிகழ்த்தும் என்பதை பல ஆய்வுகளின் மூலமாக நிரூபிக்கின்றார்கள். இது வந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அந்த அபாயத்தை குறைத்து இந்த மறதி நோய் வந்து பல வகையாக வருகின்றது. எனவே அப்படிப்பட்ட நோய்களிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் கூட இருக்குமாம். அதே நேரம் அந்த உணவொன்றை உண்ணுகின்ற போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அது அதிகரிக்கும். நீண்ட காலம் எங்களை வாழ செய்யவும் கூட அது வழிவகுக்கக்கூடும் என்று சொல்லி அதன் நன்மைகள் தொடர்பாக பல விடயங்கள் இங்கு பேசப்படுகின்றன. இது ஒன்றுமே புதிய உணவு முறையை பற்றிய விடயம் அல்ல. மனித குலம் வந்து மிக தொன்மையான காலத்திலிருந்தே ஒன்றாக சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருக்கின்றது. உணவை பகிர்ந்து கொள்வது பிணைப்பை ஏற்படுத்தவும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் மற்றவர்களோடு இணைந்து கொள்வதற்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு வழிமுறையாகவும் கூட மனிதர்கள் சமூகமாக வாழத் தொடங்கிய காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இப்போதைய நவீன வாழ்வு அதில்தான் நாங்கள் அதிகரித்து வரக்கூடிய அந்த பணிச்சுமைகளுக்கு மத்தியில் இந்த உணவை வந்து அதிகம் கவனிப்பதில்லை. அதே நேரம் தனியாக ஒரு இடத்தில் நாங்கள் எங்களது வேலைகளை செய்கின்றோம், தனியாக அமர்ந்து இப்போது சாப்பிட தொடங்குகின்றோம். அதே நேரம் சாப்பிடுவதற்கான நேரத்தையும் நாங்கள் அதிகம் ஒதுக்குவதில்லை என்பதுதான் இப்போது இருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. எனவே இது வந்து எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஏனையவர்களோடு சேர்ந்து உண்பதை பற்றிய பல ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவை வந்து எங்களது மனநலில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் வந்து பெரிதாக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். சைனாவில் இருக்கக்கூடிய செஜியாங் ப்ராவின்ஸ் அங்கிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகத்தில் ஆய்வொன்று செய்யப்பட்டதில் இது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். பலரை வந்து அவர்களுடைய சாப்பிடக்கூடிய பழக்கம் தொடர்பாக நேர்காணல் செய்திருக்கின்றார்களாம். அவர்கள் வழங்கியிருக்கின்ற தகவல்கள் அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அவர்களது மனநலம் எந்தளவு ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட அந்த கவனிப்புகளின் அடிப்படையில் தான் இந்த முடிவுகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த காலப் அந்த சஞ்சிகை வந்து வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டையும் கூட வெளியிடுகின்றது. எனவே அதிலும் கூட பல கேள்விகள் இந்த உணவு தொடர்பாக கேட்கப்பட்டதாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். தனித்த மனிதர்களிடையே கேட்கப்பட்ட கேள்விகளிடையே இந்த உணவு தொடர்பான கேள்விகள் அதிகம் இருந்திருக்கின்றன. என்ன மாதிரி நீங்கள் உணவை சாப்பிடுகின்றீர்கள், எத்தனை பேரோடு பகிர்ந்து கொள்கின்றீர்கள் என்பது தொடர்பான கேள்விகள் வந்து அதிகம் கேட்கப்பட்டு அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், எப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட பெறப்பட்டிருந்தன. எனவே அந்த முடிவுகளும் இதே முடிவைத்தான் சொல்லுகின்றது என்பது தொடர்பாக கூறியிருக்கிறார்கள். ஒன்றாக சாப்பிடுவது மூளையின் முதுமையை கொஞ்சம் மெதுவாக்கும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 2025 ஆண்டில் ஜப்பானின் ஆய்வாளர்கள் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பகிர்ந்திருந்தார்கள். தனியாக இருந்து சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கு எங்களது மூளையில் இருக்கக்கூடிய அந்த மீடியல் டெம்பரல் லோப் மற்றும் ஹிப்போகாம்பஸ் போன்றவை அறிவாற்றல் செயல்பாட்டுடன் தொடர்புடைய முக்கியமான பகுதிகளாக இருக்கின்ற நிலையில் அந்த பகுதிகளில் மூளையின் அளவு குறைந்திருப்பதாகவும் கூட
உறுதிப்படுத்தியிருந்தார்களாம் அந்த ஆய்வில் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இது தனியாக வந்து சாப்பிடுவது அதன் காரணமாக மட்டுமே உருவாக இருக்க முடியாது, ஆனால் அதுவும் கூட பங்களித்திருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த விடயங்கள் வந்து இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. மன அழுத்தம் வந்து எங்களது நியூரல் டிக்ளைன் அதற்கான ஒரு அபாய காரணியாகத்தான் சொல்லப்படுகின்றது. எனவே நாங்கள் உணவின் போது இனியவர்களோடு தொடர்ந்து உரையாடுகின்றோம், அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான உற்சாகத்தை வழங்கி நாங்கள் சற்று வயதான காலத்திலும் கூட எங்களது மூளையை சுறுசுறுப்பாக வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் கூட முடிந்த அளவுக்கு மற்றவர்களுடன் சேர்ந்து சாப்பிடுவது என்பது எங்களுக்கு அதிக நன்மையை செய்யும் என்பது தொடர்பாகத்தான் இந்த கட்டுரையின் அடிப்படையில் கூறிக்கொள்ளலாம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:49 நிமிடம் ஆகியிருக்கின்றது.

11:52 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுதை இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கலாம். வெப்பநிலை அதிக அளவில் உயரப்போவதில்லை. ஒரு 22 டிகிரி செல்சியஸ் வரை தான் வெப்பநிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 23 கூடிய உணர்நிலையாக இன்று உணரப்படும். தொடர்ச்சியாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். எரிபொருள் விலை அதிகரிக்கின்றது. இன்றைக்கு 3% உயர்ந்திருந்தது. நாளைக்கு இன்னும் 2% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை வேளை. இதுவரைக்கும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்து அமையட்டும். தொடர்ந்து வருகின்ற வார இறுதி நாட்களும் கொண்டாட்டமாக அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. தொடர்ந்து ரோஷித்தா அணிந்திருப்பார். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணன்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அணையுங்கள் 416-269-5555.
3: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. Some conditions may apply.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
1: பூவே பூவே பெண் பூவே,
0: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
4: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை வாட்ஸ்அப் ட்ரோனோட இணைந்திருக்க போறீங்க. ஏராளமான ட்ரோனோல நடக்கிற விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கு தயாராக இருக்கிறோம். ட்ரோன்டோவின் தற்போதைய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 20 ஆக உள்ளது. இன்று மாலை 22 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக இதில் கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதே மாதிரி மேலதிக விவரங்கள், விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள அழைக்கலாம் 416-824-1212. மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள eastfm102.7@gmail.com. ஏராளமான ட்ரோனோ பற்றின தகவலை உங்களுக்காக நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ட்ரான்சோலையும் வீக்கெண்ட் அப்படின்னா, அதுவும் வந்து இந்த ஒன் மோர் வீக்கெண்ட், அதுக்கப்புறம் லாங் வீக்கெண்ட் வரப்போகுது. ஆகவே நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ட்ரான்சோலை காத்துட்ருக்கு. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இன்டர்நேஷனல் ஓவர்டோஸ் அவேர்னஸ் டேயை ஞாபகப்படுத்தும் விதமாக சிஎன் டவர் பர்பிள் நிறத்தில் ஒளிர இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது புத்தம் புதிய பாடல். சர்தார் 2 திரைப்படத்திலிருந்து சாம்சியஸ் இசையில் அளிக்கின்றது பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ.
5: பயமில்லை,

0: வீரவேல் தாரைவேல், பின்னோர் சிறை மீண்ட தீரவேல்,
1: செவ்வேல் திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல், உண்டே துணை வெற்றிவேல்!

பில்லா திரைப்படத்தில் இருந்து அழுத்தது பாடல். நேரம் 12:10. இது ஈஸ்ட் எஃப்எம்.இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. மிகப்பெரிய ஒரு சர்ச்சை என்னன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. லேக் ஆண்டாரியோவு லேக் அமெரிக்கா அப்படின்றத பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதும். இதுல என்ன இஷ்யூ ஒன்று வந்ததுன்னா, ரெண்டு பக்கத்திலையுமே இதுக்கு பாரி அளவு எதிர்ப்பு இப்பொழுது உண்டாகி இருக்கு. பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி என்ன சொல்லியிருக்காருன்னா, கனேடியர்கள் அனைவரும் லேக் ஆண்டாரியோவை நாங்கள் லேக் ஆண்டாரியோன்னு தான் சொல்ல போறோம். அது இப்பையும் சரி எப்பையும் சரி, நீங்க பெயர் மாற்றம் செஞ்சதுக்காக வேண்டி நாங்க பெயர் மாற்றம் பண்ண வேண்டியதுக்கான அவசியமே கிடையாது. காரணம் என்னன்னா, லேக் ஆண்டாரியோன்ற பேரு அதாவது கன்ஃபெடரேஷன் ஆஃப் கனடாவும் சரி யூஎஸ் டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ ஒரு பழமை வாய்ந்த ஒரு விஷயத்த நாங்க ஒருத்தருக்காக மாற்ற போறது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செவரல் ஒபிஷியல்ஸ் சவுத் ஆஃப் த போர்டர் வந்து கனேடியன் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து எதிரொலிச்சிருந்தாங்க. இது ஒரு பத்தடிக் அண்ட் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 28 பில்லியன் வர்த் ஆஃப் கனேடியன் குட்ஸுக்கு வந்து இந்த தீர்வை வரிகள் விதிக்கப்பட்டு வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்குனே உரித்தான ஒரு விஷயத்தை அது எப்படி அவர் எடுக்க முடியும்? இதில் கீ டீட்டெயில்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் சைன் பண்ண இந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் எஃபெக்டிவ் இமீடியட்லின்னு சொன்னது. அதே மாதிரி இது அவரோட ஒர்க் பெஸ்ட்டு ஒர்க்கே கிடையாது அப்படின்றது பல பேர் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இட்ஸ் லைக் ஆண்டாரியோ நவ் அண்ட் ஃபார் எவர்னு சொல்லியிருக்காரு. கனடா வந்து இந்த சீ ஃபுட் கவுண்டர் டேரிஃபை வந்து இப்பொழுது ரிப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும், பை கனேடியன் வந்து இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு பேசும் பொருளாக ஆக்கப்பட்டு வருது. இதை பற்றிய மேலதிக விவரங்கள் கிடைக்க பெறும்பொழுது உங்களுக்கு எடுத்து வரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் இலத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் இன்று ட்ரான்சோவில் ஒலிக்கிறது. இளநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் ட்ரானோ. இன்றைய தினம் மாலை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு நீங்கள் தயாராகலாம். டிக்கெட்டுகளை பெற அலையுங்கள் 416-269-5555. 416-269-5555. அரங்கத்தின் வாசலிலும் உங்களுக்கு டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கின்றது. நேரம் 12:12 ஒலிக்கின்றது பாடல். இது சிரி சாண்டர் இசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்.இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ.

0: பாட்டு நாள விஷயம்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபேம்.

0: பை பை, டாடா, குட் பை, கயா.
1: ஜியோ ஜாலியாக இருந்து ஒருத்தர் திரைப்படத்திலிருந்து எடுத்தது பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில், 12:22. ஸோ அந்த லேக் ஆன்டாரியோ பற்றின ஒரு சின்ன ஒரு தகவலை பார்த்துடலாம். இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டாக்ஸில் மத்தியில் தான் திடீர்னு வந்து முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து கனடாவையே வந்து அவர் டொனால்ட் ட்ரம்ப் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தவர் தான். அதாவது 1980s வந்து இது ஒரு ஈஸி டைமாக இருந்தது கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே லேக் ஆன்டாரியோவாக தான் இருந்தது. அதாவது அமெரிக்கர்கள் கூட இந்த பேர் மாற்றத்துக்கு வந்து விரும்பாத பட்சத்தில் ஏன் இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக ஏன் இதை மாற்றணும் அப்படின்னு நிற்கிறாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஃபார்மர் கன்சர்வேட்டிவ் ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர் பீட்டர் மெக்கே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு லூடிக்ரஸான ஒரு விஷயம், இன்னொரு அட்டெம்ப்ட் கனேடியர்களை வந்து ரேலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் பண்ணுற ஒரு ட்ரிக்ஸில் ஒன்று தான் இது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிஎஃப் பதவியை வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பப்ளிக் அண்ட் மோஸ்ட் அட்டென்டிவ் மீட்டிங் ஒன்று வைங்க, ஏன்னா யூஎஸ்க்கு நாங்கள் அடிப்பணிஞ்சு போக முடியாது, நாங்கள் யாருன்னு காட்டணும் அப்படின்றது தான். பாசிட்டிவ் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி டேட்டா அண்ட் ஒரு ஏரியாஸ் ஆஃப் வீக்னஸ் வந்து எக்கனாமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களால் ரீட்டைன் பண்ண முடியாது அப்படின்றது இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் கனடாவோட ஜிடிபி வந்து 3.3% அதிகரித்திருந்தது. இது எல்லா பக்கமும் எங்களுக்கு வந்து அமெரிக்காவால் தாக்கம் வரும்பொழுதும் இது ஒரு நல்ல ஒரு நியூஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. 12:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்என் வாட்ஸ்அப் ட்ரானோ. ஒலிக்கின்றது அதாகப்பட்டது மகாஜனங்களை திரைப்பட பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்என் வாட்ஸ்அப் ட்ரானோ.

0: சுழலே காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் கடந்த காலாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மத்திய வங்கியின் மதிப்பீட்டை விட அதிகமாக 3.3% எட்டியுள்ளது. 2023 ஆரம்பத்தின் பின்னர் கனேடிய பொருளாதாரம் எதிர்கொண்ட வேகமான வளர்ச்சி இதுவாகும். இவ்வாண்டு ஆரம்பத்தில் கனடாவில் ஏற்பட்ட மந்தநிலை ஒன்றுக்கான சூழல் அகன்று ஆரோக்கியமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதே இந்நிலைமை காண்பிக்கின்றது. அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுகளிலிருந்து வெளியேறிய கனடிய பிரதமர் மாக்கானியின் முடிவு சரியானதே என புதிய அபாகஸ் டேடா கருத்து கணிப்பு முடிவுகளில் 71% கனடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். இருதரப்பு பேச்சுக்களை பிரதமர் மாக்கானி கையாளும் விதத்துக்கும் 60% ஆதரவளித்துள்ளனர். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தின் நிகழ்வுக்கு எதிராக போராடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தை சேர்ந்த தாய்மார்கள் மீது போலீசார் மேற்கொண்ட அடக்குமுறைகளை சர்வதேச நெருக்கடி குழுவின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் அலன் கீனன் கண்டித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியை நிலைநாட்டுவதில் அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படவில்லை என்பதை இச்சம்பவம் காட்டுவதாக அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு முதலமைச்சர் விஜய் தரப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் வென்ற 2வது தொகுதியான திருச்சி கிழக்கில் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்துதான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டு மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்னு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பாக்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
4: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.

ஒத்திசையங்கும் கேட்கும் இசை EastFM.ca EastFM.ca புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9

0: அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426.
2: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
4: அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம், பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: The station with the
7: best
6: music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass.
10: 102.7 FM.

12:45 சகா திரைப்படத்திலிருந்து அழித்தது பாடல். நீங்கள் கேட்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ. ஸோ இந்த லேக் ஆண்டாரியோ ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தா ரெண்டு நாடுகளுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. நிறைய அமெரிக்கர்களே வந்து இந்த பேர் மாற்றத்துக்கு விருப்பப்படாத பட்சத்தில் கினீனியர்கள் எல்லாருமே நீங்க என்னதான் பேர் மாத்தினாலும் எங்களுக்கு அது லேக் ஆண்டாரியோ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராட் பெண்ட் லா சால்சே மெரியில இருக்கிற ஒரு லா ஃபார்ம் இப்போ சோஷியல் மீடியாவில் கவனம் பெற்று வருது. காரணம் என்னன்னா ஆன்டாரியோவில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோர்தன் ஆன்டாரியோவில் ஒரு லேக்கோட பேர் ட்ரம்ப் லேக். ஸோ இந்த நீங்கள் வந்து எப்படி நம்ம லேக் ஆன்டாரியோவை லேக் அமெரிக்கான்னு மாற்றுறீங்களோ அதே மாதிரி நாங்கள் இந்த லேக்கை அப்படியே ஒபாமா லேக்னு மாற்ற போகிறோம், இல்லாட்டி லிட்டில் டிக்டேட்டர் லேக், இல்லாட்டி க்ரூக்ட் லேக், ஃபெலன் லேக், ஈகோ லேக், அல்லது கிரிஃப்டர் லேக்ன்றதை பேர் மாற்றலாம். நீங்களும் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் சஜஷன் கேட்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான ரிப்ளை வர இப்போ அந்த லா ஃபார்ம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னதான் நாங்கள் வந்து இது ஒரு நகைச்சுவையாக பார்த்தாலும் உங்களுக்கு சீரியஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆண்டாரியோன்ற பெயர் இது கினீரர்களாக வாங்கப்பட்டதில்லை. அதுக்கும் முன்னாடி கனடா வந்து சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி அமெரிக்கா சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெயர். இதுக்கான நிறைய வரலாற்று முக்கியத்துவமும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெயரை வந்து ஒரு செகண்டுக்குள்ளே மாற்றுறது எந்த வகத்தில் நியாயம் அப்படின்றதான் பலரின் கேள்வி கூட. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அமெரிக்கர்களே வந்து இதுக்கு எதிராக தான் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பெயர் மாற்றம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்வை வரி போர் நம்ம ரெண்டு நாடுகளுக்குள்ளே நடக்கிற இந்த போர் தான் இதுக்கான முதல் கட்டம். அதுக்கு தான் வந்து இவர் இது வேணும்னே பர்பஸ்ஃபுல்லி இவர் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காருன்றது பலரின் குற்றச்சாட்டு. எனிவேஸ் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தீர்வை வரிகள் இந்த மாதிரியான நிலைமையில் இருக்க போகுது. மேலதிக விவரங்கள் கிடைக்க பெறும் பொழுது உங்களுக்கு எடுத்து வரதுக்கு தயாராக இருக்கிறோம். வலிக்கின்றது இம்சை அரசன் 23 புலிகேசி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கும் இல்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589358995899.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839109.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: நீர் ஊசி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
8: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச், ஸ்கார்ப்ரோ.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேரம் 1 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் வாட்ஸ்அப் ட்ரோனோ. ட்ரோன்டோவின் தற்போதைய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ். உடல்நிலை இப்பொழுது 20 உள்ளது. இன்று மாலை 20 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போவதாக இதில் கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்து கொள்ள ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7. மெலதிக விவரங்கள், விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள அலையுங்கள் 416-8241-2212. மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com. ஏராளமான தகவல்களை உங்களுக்காக நாங்கள் தந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து எல்லா டொராண்டோ ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக, சிஎன்இ அதுவும் விசிட் பண்ணவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக ட்ரேக் வந்து அயர்ன்மேன் சூட்டில் போயிருக்காரு. யாருடா இது, இந்த வெக்கையிலையும் வந்து இப்படி அயர்ன்மேன் சூட் அணிந்து வாரது அப்படின்னு வந்து பார்த்தால் அது வேறு யாருமே இல்லை, டொராண்டோ ரேப்பரான ட்ரேக் தான். அவர் ஒரு அவரோட மியூசிக் வீடியோவுக்கு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நிறைய ஆன்கோவர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து சிஎன்இ போனாங்களோ நேற்று இரவு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிஎன்இ நான் கொஞ்சம் நாட்களில் நிறைவடைய போகிற நேரமும் வந்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சிஎன்இல வந்து நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து தர்றது வழக்கம். இந்த முறையும் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான, யாருமே நினச்சி பார்க்காத காம்போல உணவுப் பொருட்களும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி அங்கங்கே சர்ப்ரைஸ் செலிபிரிட்டி கெஸ்ட்டும் வந்து வந்து வந்து போகிறது சீனிக்கு வழக்கம் தான். 1 மணி 2 நிமிடம் ஒழிக்கின்றது சிவப்பதிகாரம் திரைப்பட பாடல்.
2: அப்படியாக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

வெயில் திரைப்படத்திலிருந்து அழித்தது பாடல். நேரம் 1:11. இது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. சிட்டி ஆஃப் ட்ரானோ எல்லாரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கு. இது வந்து பப் ரேரிங் சீசன். கயோட்டீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பப் சீசனுங்கிறதுனால அந்த கயோட்டீஸோட பிஹேவியர் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். டிஃபென்சிவ் பிஹேவியராக இருக்கும். இது வந்து அட்டாக்காக இருக்காது. அதாவது தனது குட்டிகளை காப்பாற்றுற ஒரு வழிமுறையாக தான் இது இருக்கும். ஆகவே உங்களை அட்டாக் பண்ணதை தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கணும்னா, நீங்கள் கயோட்டி அதிகமாக காணப்படுகின்ற இடங்களில் உங்கள் செல்ல பிராணிகளோடு நீங்கள் நடைப்பயணம் போகிறதாக இருந்தால் லீஷோட போங்க. அதே மாதிரி நீங்க கயோட்டிகளுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. முக்கியமாக கயோட்டிகளை ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்றத சிட்டி ஆஃப் ட்ரானோ சொல்லியிருக்க. மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள trono.ca/coyotes நீங்க போகலாம். எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரையிசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் இன்று ட்ரான்சோவில் ஒலிக்கிறது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் ட்ரானோ இன்றைய தினம் மாலை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள் 416-269-5555 அரங்கத்தின் வாசலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒலிக்கின்றது பாடல் இந்தியன் திரைப்படத்தில் இருந்து.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
3: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணும்.
2: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
4: நந்தா கேட்ரிங். 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
10: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
11: என்ன சரியா சிரம
12: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு. தமிழில் உரையாட 4167048074.
13: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

1:26 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. மெட்ரோ ட்ரானோ கன்வென்ஷன் சென்டர்ல ரீசெண்டா ஃபேன் எக்ஸ்போ 2026 நடந்தது. ஒரு ஸ்டார் ஸ்டடட் லைன் அப் கெஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ட்ரான்டோவை சார்ந்த நிறைய பேரும் காஸ்பிளேல ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான பிக்சர்ஸும் வந்தது. அதாவது இந்த காஸ்பிளேக்கு மட்டுமே இவங்க எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு பிக்சருமே இன்டர்நெட்ல வைரல் ஆகி இருந்தது. அண்ட் இந்த வருடம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நிறைய மார்வோஸ் திரைப்படங்களோட கதாபாத்திரங்கள் அதே மாதிரி வந்து நிறைய காமிக் கான் பார்க்குற மாதிரியோ ட்ரான்ஸோலோ பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்றதான் கருத்தாக இருந்தது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கப்ரீஸ் அப்போலோ மற்றும் யோக் சினிமாவில் யாஷ் நடிப்பில் டாக்ஸிக், சூர்யா நடிப்பில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கப்ரீஸ் அப்போலோ மற்றும் யோக் சினிமாவின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். 1:27 ஒழிக்கின்றது பூவே உனக்காக திரைப்பட பாடல்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் கடந்த காலாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மத்திய வங்கியின் மதிப்பீட்டை விட அதிகமாக 3.3% எட்டியுள்ளது. 2023 ஆரம்பத்தின் பின்னர் கனேடிய பொருளாதாரம் எதிர்கொண்ட வேகமான வளர்ச்சி இதுவாகும். இவ்வாண்டு ஆரம்பத்தில் கனடாவில் ஏற்பட்ட மந்தநிலை ஒன்றுக்கான சூழலாக என்று ஆரோக்கியமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதை இந்நிலைமை காண்பிக்கின்றது. அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுகளிலிருந்து வெளியேறிய கனடிய பிரதமர் மாக்கானியின் முடிவு சரியானதே என புதிய அபாக்கஸ் டேடா கருத்து கணிப்பு முடிவுகளில் 71% கனேடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். இருதரப்பு பேச்சுக்களை பிரதமர் மாக்கானி கையாளும் விதத்துக்கும் 60% ஆதரவளித்துள்ளனர். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தின் நிகழ்வுகளுக்கு எதிராக போராடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தை சேர்ந்த தாய்மார்கள் மீது போலீசார் மேற்கொண்ட அடக்குமுறைகளை சர்வதேச நெருக்கடி குழுவின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் அலன் கீனன் கண்டித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியை நிலைநாட்டுவதில் அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படவில்லை என்பதை இச்சம்பவம் காட்டுவதாக அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு முதலமைச்சர் விஜய் தரப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் வென்ற 2வது தொகுதியான திருச்சி கிழக்கில் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லாயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். கமர்ஷியல் பர்ச்சேஸ் ஒன்றை செய்யும் போது எவ்வாறான சட்ட உதவிகளை பெறுவது அவசியமானது?
3: நாங்க கமர்ஷியல் பர்ச்சேஸ்ல பிசினஸ் மட்டும் நீங்க அது சொல்லுவாங்க அசட் பர்ச்சேஸ் சொல்லிட்டு, அதாவது இந்த பில்டிங்ன்ற லேண்ட் நீங்க வேண்டது இல்ல, நீங்க அந்த பிசினஸ் மட்டும் வேண்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க ரெஸ்டாரண்ட வேண்டுவீங்க, சில வேல சின்ன ஒரு பேக்கரி மாதிரி ஒன்றை வேண்டுவீங்க, இல்லாட்டிய ஒரு கடையை வேண்டுவீங்கன்னு சொல்லி சொல்லி அதை அசட் பர்ச்சேஸ் சொல்லுவாங்க. அதுல கூடுதலா நாங்க விடுற பிள்ளை என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க அக்ரிமெண்ட் of purchase and sale மற்ற பார்ட்டியோட ஃபர்மா சைன் வச்சு போட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க லாயரை ரிவ்யூக்கு வரைக்கு அது டூ லேட்டா இருக்கும். சோ பிசினஸ் பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் முதலாவதா நீங்க லாயரை இன்வால்வ் பண்ண வேணும். அந்த லாயர் உங்களுக்கு சர்ச்சஸ், முக்கியமான சர்ச்சஸ், ஆஃப் டைட்டில் சர்ச்சஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்க நினைக்கிற பிசினஸ் இந்த பர்டிகுலர் இடத்துல செய்யறதுக்கு சிட்டி ஜோனிங் கொடுத்துருக்குதான்றத பாப்பினம். அதே நேரம் எதுவும் வயலேஷன் இருக்குதா, உங்களுக்கு எதுவும் ப்ரிவென்ஷன் இதுல பிசினஸ் நடத்துறதுக்கு இருக்குதான்றதை கட்டாயமா பாப்பினம். அதே நேரம் நீங்க லீஸையும் ரிவ்யூ பண்ண வேணும் உங்களோட லாயர் மூலமா. சோ முக்கியமா லேண்ட்லோர்டோட நேரடியா கதைச்சு போட்டு, ஓகே லேண்ட்லோர்ட் எங்களுக்கு 5 இயருக்கு லீஸ் தாரன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி சொல்லுவேன். ஆனா லீஸை பார்க்கும் போது அதுல 2 இயர்ஸ் தான் இருக்கும், 3 இயர்ஸ் லேண்ட்லோர்ட் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ரினியூவல் தரலாம்ன்ற மாதிரி கிளாசஸ் எல்லாம் இருக்கும். அந்த நேரங்கள்ல அது டூ லேட்டா உங்களுக்கு இருக்கும் அதுல இந்த டீல்ல இருந்து நீங்க பேக் ஆஃப் பண்றதுக்கு. சோ எப்பவுமே நீங்க கமர்ஷியல் பர்ச்சேஸ் பண்ணும் போது நீங்க லாயரை வச்சு அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் சேலை நீங்க லாயர் மூலமாக ப்ரிப்பேர் பண்றது, அண்ட் சர்ச்சஸ் எல்லாத்தையும் ஏர்லியாவே லாயர் மூலமா செய்து போட்டு அதுக்கு அப்புறம் அக்ரிமெண்ட்டை சைன் வைக்கிறது ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸா இருக்கும். உங்களுக்கு பிசினஸ் ஏதும் நீங்க வேண்டதுக்கு சட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பிரிஷாலோ நிறுவனத்தை எந்த நேரமுமே நீங்க தொடர்பு கொள்ளலாம். தமிழ்ல பேசுற சட்டத்தரணி உங்களுக்கு உங்களை அக்ரிமெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணி உங்களுக்குரிய சரியான சட்ட ஆலோசனையை வழங்கி உங்களை முதலாவது ஸ்டெப்ல இருந்து கடைசி ஸ்டெப் மட்டுக்கும் இந்த பிசினஸ் வேண்டி முடிக்க மட்டுக்கும் உங்களை கைட் பண்ணுவாங்க.
2: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 6474780144 6474780144.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7 சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st தேதி

0: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462. 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

11:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ. அண்ட் இந்த நேரத்தில் ஹெல்த் கனடா இப்பொழுது நிறைய கனேடியர்களுக்கு ஒரு முக்கியமான ரீகால் வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஹோம் சென்ஸ், வினஸ் அண்ட் மார்ஷலில் விற்பனையான பவர் பேங்க் தான் இப்பொழுது ரீகால் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கன்சியூமர் ப்ராடக்ட் ரீகால் ஆனது ஹெல்த் கனடாவால் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 30,000 மேற்பட்ட யூனிட்ஸ் வந்து எக்ஸோ பாப்பி 5000 MAH மேக் சேஃப் பவர் பேங்க்ஸ் தான் இந்த ரீகாலில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ப்ராடக்ட் வந்து வேரியஸ் கலர்ஸ் அண்ட் பிரிண்டில் வந்திருக்கு. இன்க்ளூடிங் USB-C சார்ஜிங் கேபிளும் இதில் உள்ளடக்கப்படுகின்றது என்பதையும் தெரிவிக்கப்படுகின்றது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது May 2024 March 2026 ஆண்டுக்குள்ளே வந்து மேனுஃபேக்சர் ஆகப்பட்டிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கனடாவில் வந்து 11 August 2026 கிடைக்கப்பெற்று கன்சியூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் இது வாங்கியிருக்காங்களோ உடனடியாக 1-800-646-9466 என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வினஸ், ஹோம்ஸ் அண்ட் மார்ஷல்ஸ் வெப்சைட்லேயும் இந்த தகவல் அவைலபிளாக இருக்கு. சுயம் சில்க்ஸ் நாளை மற்றும் நாளை மறுதினம் வழங்கும் மெகா சேல். $395 பெருமதியான காஞ்சிபுரம் சாரிகள் $250, த்ரீ காட்டன் சாரி $100, $135 பெருமதியான செமாய் சில்க் $50, $95 பெருமதியான சல்வார் $50, கிட்ஸ் குர்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸ் வேஷ்டி செட் $35, மென்ஸ் வேஷ்டி செட் $75, சாரம் $5, நைட்டி $10, ப்ரீத்தி பூல் லீஃப் கிரைண்டர் $150, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் யூனிட் 114 அமைந்துள்ள சுயம் சில்க்ஸ் வழங்கும் மெகா சேல். ஸோ மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் யூனிட் 114 அமைந்துள்ள சுயம் சில்க்ஸ் வழங்கும் மெகா சேல். 416-500-3839 நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்கார்பரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்திறனையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு, ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ
1: 2 மணி 1 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. ட்ரான்சோவின் தற்போதைய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ், நிலை 21 உள்ளது. இன்று மாலை 20 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போவதாக இதில் குறிப்பிட்டுள்ளது. எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 416-824-1212. மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சுவாரஸ்யமான பல விஷயங்களும் உங்களுக்காக நாங்கள் தந்துட்டு இருக்கோம். குறிப்பாக ட்ரான்சோவில் உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவலையும் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திரங்கள் ஒழிக்கின்றதை இந்த மணித்தியாலத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் இது. ஸ்டெஃபமின் வாட்ஸ்அப் ட்ரோனோ.

2:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்என் வாட்ஸ்அப் ட்ரானோ அண்ட் சிட்டி ஆஃப் ட்ரானோ. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான அறிவித்தல் விடுத்திருக்காங்க. நீங்கள் அவங்க டேட்டா லோவாக இருந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு வைஃபை தேடினாலோ ட்ரானோ பப்ளிக் வைஃபை சயின்ஸை பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிவிக் ஸ்கொயர்ஸ், அதர் சிட்டி ஸ்பேசஸ், இது வந்து தியோ பப்ளிக் நெட்ஒர்க்கை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு முயற்சியாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இல்லை டி உங்களுக்கு ஆக்சஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆக்சஸ் வேணுமா, சிட்டி சர்வீசஸின் மூலம் இந்த ஃப்ரீ வைஃபை சைன் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு நெட்ஒர்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் இன்று ட்ரான்டோவில் ஒழிக்கிறது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் ட்ரானோ. இன்றைய தினம் மாலை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சர் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள். 416-269-5555 அரங்கத்தின் வாசலிலும் டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒலிக்கின்றது பாடல் பத்ரி திரைப்படத்திலிருந்து.

0: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணும்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: செப்டம்பர் 11ஆம் தேதி 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
3: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11ஆம் தேதி டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6474598669.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணைய தளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

2:24 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் கிடையில் நிறைய ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக போர்ட் பெரி ஆன்சரியோவில் ஒரு 2 சீனியர்ஸுக்கு இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஸ்கேம் நடந்திருக்கு. அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்ற ஒரு அட்ரஸுக்கு வழி தேடி இவங்க ஹெல்ப் பண்ணும் பொழுது திரும்பி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஜுவல்லரியை பறிக்கிறதுக்கான ஒரு ஸ்கேம் தான் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இன்சிடெண்ட்டில் ஜுவல்லரியை வந்து இழந்தவர் அதுக்கு ரொம்ப நான் மேடாக இருக்கேன், நான் வந்து இதை பார்க்கவே இல்லை, நான் பார்த்துருந்தா கொஞ்சம் அவதானிச்சிருந்தாலும் இந்த தெஃப்டை நான் தடுத்திருக்க முடியும். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த விக்டிமாக இருந்தவர் 71 வயதானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரிடமிருந்து அந்த திருடப்பட்ட நகை சுமார் $12,000 மதிப்புரிய ஒரு நகை என்பது குறிப்பிடத்தக்கது. எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் ட்ரான்சோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான ஃபர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட், பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் ட்ரான்டோவின் லார்ஜஸ்ட் furniture warehouse clearance sale. 2:25 நிமிடம்.

0: FM 102.7 கேட்டாலே East FM
1: தமிழ் செய்திகள்.
2: லேக் ஆண்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றும் ஆணையில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ள நிலையில் முன்னரும் இப்போதும் இனி எப்போதும் லேக் ஆண்டாரியோ என்ற பெயரே நிலைத்திருக்கும் என கனடிய பிரதமர் மார்க் கார்னி, ஆண்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ட்ரம்பின் இந்த தன்னிச்சையான அறிவிப்பு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என அரசியலமைப்பு வல்லுநர்கள் கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் கனடாவை சேர்ந்த குறைந்தது 30 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் இவர்களில் 10 பேர் ட்ரானோவை சேர்ந்தவர்கள் என அறிய முடிகிறது. நேபாள சீன எல்லையில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தோரின் தொகை 500 கடந்துள்ளதுடன் 1500 மேலானோர் தேடப்பட்டு வருகின்றனர். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படும் மாநாட்டுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியோ பொறுப்பு கூறலோ வழங்காமல் அற்ப சலுகைகளுடன் இவ்விடயத்தை தட்டிகளிக்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுவதாக அவர் சாடியுள்ளார். இந்தியாவின் 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளராக ராகுல்காந்தியே இருப்பார் என தமிழக காங்கிரஸ் தரப்புகள் கூறியுள்ளன. இந்தியா டுடே நேற்று வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் இந்தியாவில் அடுத்த பிரதமருக்கான சிறந்த தெரிவாக பிரதமர் மோடி மற்றும் ராகுல்காந்திக்கு அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இடம்பெற்றமை கவனம் பெற்றிருந்தது.

அறிவித்தல் ஒன்று, திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். யாழ் வளலாய பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வதிவிடமாகவும் கொண்ட திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்கள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற பூபாலசிங்கம் அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான செல்லத்துறை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும், காலம் சென்ற கதிர்காமு நாகம்மா நேசரத்னம் ஆகியோரின் பிராமகனும், காலம் சென்ற ஆசைப்பிள்ளை பொன்னு குமாரசாமி பாக்கியம் ஆகியோரின் அன்பு பேரனும், வத்சலா அவர்களின் பாசமிகு கணவரும், சாய்தா ஸ்ரேயா சாஸ்வத் ஆகியோரின் அன்பு தந்தையும், குகையீசன் சுவேந்தினி தவையீசன் ஆகியோரின் அன்பு சகோதரரும், ஷியாம் ஐயசா வைஷ்ணா வருண் ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும், சஞ்ச்னா சனுஷ் ஆகியோரின் அன்பு மாமாவும், தரணிகா கௌசீலன் சிவதர்ஷினி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் ஆகஸ்ட் 29/2026 சனிக்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், ஆகஸ்ட் 30/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் 9:30 மணி வரையிலும், 89/11 வூட்பேன் அவனியூ மாக்கத்தில் அமைந்துள்ள சாப்பல் ரிச் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டரில் பார்வைக்கு வைக்கப்பட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 to 11:30 இடையில் ஈமக்கிரியல் நடைபெற்று, 12/492 வூட்பேன் அவென்யூ கோம்லியில் அமைந்துள்ள ஹைலண்ட் ஹில்ஸ் கிரிமேட்டோரியமில் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 to 12:30 இடையில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு குகன் சகோதரன் 6479925842, 6479925842, சுகா சகோதரி 6479967842, 6479967842, ஈசன் சகோதரன் 4162199944, 4162199944, அது திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.

0: ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் இஸ் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: அது அப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு.

0: ஈஸ்வரர் 1001 சண்டர் சர்க்கிள் யூனிட் 207 பிஞ்ச் வீதியில் மெக்காவினுக்கும் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020
1: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426 ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட் மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4 6 4 4 6 4 0 8 0
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.

அனபல் சேதுபதி திரைப்படத்துல இருந்து அளித்தது பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்என் வாட்ஸ்அப் ட்ரானோ. சிஎன்இல வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு வித்தியாசமான வகையில உணவு மட்டும் வந்துடும். அதுவும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சிஷ்வான் சிசில் ஸ்பைஸ் ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போனீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்வீட் ஹீட் கிளவுட் ஃப்ரைஸ், இதே மாதிரி நாச்சோ ஃபேர் மோச்சி டோனட், கேடி ஸ்மூதி, அண்ட் அதை தவிர ப்ளூ ஹீட் டாக்கி டெண்டர்ஸ், இதே மாதிரி ஜமைக்கன் பீஃப் பேடி மினி பரோகிஸ், லாப்ஸ்டர் ஆன் ஸ்டிக் அப்படின்னு சொல்லியும், ஸ்மாஷ் பர்கர் டம்ப்ளிங், ஃபுட் ட்ரக் ஃபென்சியாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கேண்டி வாஃபலிஷஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான உணவு வகைகளை நீங்கள் ட்ரை பண்ணணும்னா சிஎன்இ தான் போகணும். கொரியன் ஃப்ரைட் சிக்கன், ராமன் டாக்கோ, அண்ட் ஃபுட் லாங் பட்டர் சிக்கன் டக்கீட்டோ, அதே மாதிரி ஸ்மோர்ஸ் டீப் ஃப்ரைட் ஸ்லைஸ், இதே மாதிரி இன்னும் ஏராளமான உணவுப் பொருட்கள், ராமன் ஃப்ரைட் ஃப்ராக் லெக்ஸ் இருக்குது, அண்ட் சூஷி பாப்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்பேஸ் ராக் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டி பஃப் நைட்ரோ ஸ்நாக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எடிபிள் டர்ட்டி சோடா ஸ்பியர் இருக்கு, அண்ட் அதே மாதிரி பிக்கிள் சீஸ் கேக் பாப், அண்ட் பாப்கார்ன் ஃபிளாஃபோல் புத்தின் இருக்கு, ப்ரீ சீஸ் டீப் ஃப்ரைட் ஓரியோஸ் இருக்கு, ஜில் பிக்கிள் பெக் ரோல்ஸ்னு சொல்லி இருக்கு, அதே மாதிரி டாட் கேக் புஷ் பாப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னவோ கோன் அப்படின்னு இருக்கு, ஸ்டேக் பேரல் போக் பெல்லி இருக்கு, ஸ்வீட் கோன் வசாபி லெமனேட், இப்படி ஏராளமான விஷயங்கள். அதுவும் நீங்கள் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. பிக்கல் ஃப்ளேவர்ட் காஃபி எல்லாம் இருக்கு சிஎன்இல. ஸோ அங்கே வந்து சிஎன்இல நிறைய அட்ராக்ஷன் பார்க்க போறாங்களோ இல்லையோ தெரியாது. இந்த மாதிரி வித்தியாசமான உணவை ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் இந்த வருஷம் எக்கச்சக்கமான உணவு வகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கு சிஎன்இ.

அடுத்தது 16 திரைப்படத்திலிருந்து பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் 2:50 நானும் விடைபெற்று செல்ல நேரமும் வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சியில் யாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறோம். இந்த வீக்கெண்டாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ருஷிதா. தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு கலைஹத்தில் ரிஷிகாந்த். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
3: 416-461-6401.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. பாக்கெட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralites.com.
1: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
5: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானிலையினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் 21 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. நாளை சனிக்கிழமை பிரதானமாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. 24 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 3% அதிகரித்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 2% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரையிசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் இன்று டொரண்டோவில் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ இன்றைய தினம் மாலை ஸ்கார்ப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள் 416-269-5555. அரங்கத்தின் வாசலிலும் டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு.

0: வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லட்சுமி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் Solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

0: நேரம் 3:21 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சி திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளை நிவர்த்தி மில்லேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான். ஒரு ப்ராப்பர்ட்டியை நாங்க வாங்க வேண்டும் சொன்னாலும் முக்கியமாக வந்து இந்த மோர்கேஜ் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே போன்று நிறைய இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸுக்கான மோர்கேஜ் ரினியூவல் ஆக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரினியூவல் காலம் இறங்கி கொண்டு இருக்கலாம். அப்படியானவர்களுக்கு வந்து நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் இருக்காமல் முட்கூட்டியை வந்து நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு பொருத்தமான சிறந்த ஒரு வட்டி வீதத்திலே உங்களுக்கு ஏற்ற வகையிலே வந்து மோர்கேஜை பெற்றுத் தருவதற்கும் தயாராக இருக்கின்றார் ஜெனிஷான். 6478910742 மாக்கத்திலே வார்டன் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகே இவர்களுடைய ஆபீஸ் அமைந்திருக்கின்றது. 340 பெரிய ரோடில் யூனிட் 208 இருக்கின்றார்கள். நீங்கள் நேரடியாக வருவதாக இருந்தால் அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிவிட்டும் வர முடியும். 30 வருடத்துக்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் ஜெனிஷான் உங்களுடைய மோர்கேஜ் தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார். ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜ் ஆக இருக்கலாம், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ், அதே போன்று கமர்ஷியல் லோனும் தற்போது பெற்றுத்தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கமர்ஷியல் மோர்கேஜ் என்று சொல்லி பார்க்கையில் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் ஆக இருக்கலாம், ஹோட்டல், மோட்டல், பிளாசா, டெம்பிள்ஸ், சர்ச்சஸ், அக்ரிகல்ச்சர் லேண்ட், இப்படி என்று சொல்லி ரிசோர்ட்ஸ் என்று சொல்லி வெவ்வேறு தேவைகளுக்கு உங்களுக்கு மோர்கேஜ் தேவைப்படும் பட்சத்திலும் நீங்கள் வரை அணுக முடியும். மேஜர் பேங்க்ஸிடமிருந்து வித்தின் 48 hours அப்ரூவலும், பிரைவேட் அப்ரூவலாக இருக்கும் பட்சத்தில் வித்தின் 2 hours அப்ரூவலும் இருக்க போகிறது. கனடாவுக்கு புதிதாக நீங்கள் வந்தவரோ அல்லது வந்து நீங்கள் நீண்ட காலமாக இருந்தாலும் ஏதோ சில காரணங்களினால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து போதுமானதாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கிரெடிட் ஸ்கோர் என்பது இங்கே பல விடயங்களுக்கு முக்கியமான முடியும். ஆகவே இந்த கிரெடிட் ஸ்கோரையும் வந்து தேவையான அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்கள் உங்கள் மோர்கேஜ்களை பெற்றுக் கொள்வதற்கும் இவர் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கின்றார். அல்லது வந்து நீங்க ப்ரொபோசல் அல்லது பேங்க்ரப்சி செய்தவராக இருக்கின்றீர்கள் அப்படி என்று சொன்னால் கூட, அல்லது செலுத்தி இதுவரை நீங்கள் அந்த விடயத்தை வந்து அதாவது நீங்கள் செலுத்தி முடித்து டிஸ்சார்ஜ் செய்யவில்லை என்றால் கூட உங்களை குவாலிஃபை பண்ணி அதற்கேற்ற வகையில் தயார்படுத்துவதற்கும் தயாராக இருக்கின்றார் மில்லேனியல் மோர்கேஜினுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான். உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கான தீர்வையும் பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். உங்களுடைய ஒர்க்கிங் சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் அல்லது வந்து இப்போது இருக்கின்ற கடன் சுமைகளை வந்து குறைத்து நீங்கள் குறைந்த வட்டி விதத்தில் அல்லது குறைவான மாதாந்த தொகையை செலுத்துவது எப்படி என்று சொல்லி கூட அறிந்து கொள்வதற்கு அழைக்க முடியும் ஜெனிஷானை. 6478910742 6478910742

0: music. On your favorite station, 102.7. It's East FM. East FM. Tamer. Seidiger.
1: லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கான மாற்றும் ஆணையில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்ட நிலையில் முன்னரும் இப்போதும் இனி எப்போதும் லேக் ஒன்டாரியோ என்ற பெயரை நிலைத்திருக்கும் என கனடிய பிரதமர் மாக் கார்னி, ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டு ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ட்ரம்பின் இந்த தன்னிச்சையான அறிவிப்பு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என அரசியலமைப்பு வல்லுநர்கள் கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் கனடாவைச் சேர்ந்த குறைந்தது 30 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் இவர்களில் 10 பேர் டொரண்டோவைச் சேர்ந்தவர்கள் என அறிய முடிகின்றது. நேபாள சீன எல்லையில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தோரின் தொகை 500 கடந்துள்ளதுடன் 1500 மேலானோர் தேடப்பட்டு வருகின்றனர். சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படும் மாநாட்டுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டுமென பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதியோ பொறுப்பு கூறலோ வழங்காமல் அற்ப சலுகைகளுடன் இவ்விடயத்தை தட்டிக்கழிப்பின் நோக்கில் அரசாங்கம் செயல்படுவதாக அவர் சாடியுள்ளார். இந்தியாவின் 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியே இருப்பார் என தமிழக காங்கிரஸ் தரப்புகள் தெரிவித்துள்ளன. இந்தியா டுடே நேற்று வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் இந்தியாவின் அடுத்த பிரதமருக்கான சிறந்த தெரிவாக பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இடம்பெற்றமை கவனம் பெற்றிருந்தது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அணையுங்கள்
2: சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் Financial Solution, Nason 15.

0: வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
2: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: நேரம் 3:46 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மில்லேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் வழங்குகின்ற தகவல்களையும் இளவம் அறிந்து கொள்ளலாம்.
1: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் அலுவலகத்தினுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் சேவை நோக்கமான தீர்வினை பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் இந்த சேவையை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார். ஃபர்ஸ்ட் சர்க்கன் மோர்கேஜ் ஆக இருக்கலாம், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ் சொல்லி எந்த தேவையாக இருந்தால் அதே போன்று இப்போது கமர்ஷியல் லோனும் பெற்றுத்தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவருடைய அலுவலகம் வந்து வாகத்திலே வார்டன் அண்ட் ஸ்டேல் சந்திப்புக்கு அருகே இருக்கின்றது, 340 ஃபெரியர் ரோடில், யூனிட் 208 ஜெனிஷா. 6478910742 அதேவேளை நீங்கள் ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பில்டர் உடாக ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதிலே 99% பில்டர்ஸ் ப்ரொஜெக்ட் அப்ரைசல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட் அண்டர் வேல்யூவாக காணப்படுகின்றது அப்படின்னு சொன்னால், ஆனால் பில்டர் வந்து பர்ச்சேஸ் பிரைஸை குறைக்க மறுக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் பில்டர்ஸுக்கு பிளங்கட் மோர்டேஜை கொடுத்த பேங்க் ஊடாகவே இந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்கள் பர்ச்சேஸ் பிரைஸினுடைய 20% மட்டும் நீங்கள் செலுத்தி அப்ரைசல் இல்லாமல் உங்களுக்கு மோர்டேஜ் பெற்று தருவதற்கும் தயாராக இருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஜெனிஷானை அழைக்க முடியும். அதே போன்று இந்த ஒர்க்கிங் சிச்சுவேஷன் என்பது முக்கியமான விடயம். நீங்களுடைய கண்டிஷன் வந்து நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயிடா அல்லது வந்து டிசபிலிட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் அல்லது வந்து ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எந்த கேட்டகரியில இருந்தாலும் உங்களுடைய மோர்டேஜ் தொகைகளுக்கு நீங்கள் இவரை அணுகும் போது உங்களுக்கு சரியான ஆலோசனையை வழங்கி உங்களுக்கான மோர்டேஜை பெற்று தருவதற்கும் தயாராக இருக்கின்றார். அதே போன்று கடந்த காலங்களிலே ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரித்து சென்ற போது பலர் தங்களுடைய மாதாந்த மோர்டேஜை கூட கட்ட முடியாமல் டிஃபால்ட் பேமெண்ட்ல கூட இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளும் போது இங்கே இன் ஹவுஸ் லிட்டிகேஷன் லாயர்ஸ் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களே உங்கள் வங்கிகளிடமிருந்து போதிய கால அவகாசத்தை பெற்று புதிய மோர்டேஜை பெற்று உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பவர் ஆஃப் சேல் வரைக்கும் போகாமல் கூட உங்கள் ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்து தருவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். உங்களுடைய வருமானம் தற்போதைய வட்டி வீதத்திற்கு ஏற்ற வகையில் அதிக கடன்களிலிருந்து நீங்கள் எவ்வாறு விடுபட்டு உங்களுடைய மாதாந்த பேமெண்டை குறைத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் நீங்கள் இவரை அணுக முடியும். அதே போன்று நிறைய பேருக்கு வந்து மோர்டேஜ் ரினியூவல் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கலாம். ஆகவே கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் இருக்காமல் முன்கூட்டி இவர்களை அழைத்து ஆலோசனைகளை பெற்று சரியான ஒரு வழிமுறையின் மூலம் உங்களுக்கு சிறந்த வட்டி வீதத்தோடு சரியான இடத்திலே மோர்டேஜையும் பெற்றுக் கொள்ளலாம். ஜெனிஷா 6478910742 6478910742

0: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
1: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
0: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
1: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
7: Scarborough 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்கார்ப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
8: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4 மணி 4 நிமிடம் திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வெளியில் 20 டிகிரி செல்சியஸ், 21 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. நாளை சனிக்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 24 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% அதிகரிக்க இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை அனைத்து கைபேசிகளிலும் நீங்கள் இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதனூடாக அங்கு இலகுவான முறையில் இலவசமாக எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் எஃப்எம் .ca நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் 100 பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் இன்று டொரண்டோவில் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ இன்றைய தினம் மாலை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள் 416-269-5555. அரங்கத்தின் வாசலிலும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4 மணி 5 நிமிடம்

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுயம் சேல்ஸ் நாளை மற்றும் நாளை மறுதினம் வழங்குகின்ற மெகா சேல் $395 பிரமதியிலான காஞ்சிபுரம் சாரிகள் $250, 3 காட்டன் சாரி $100, $135 பிரமதியிலான செமி சில்க் $50, $95 பிரமதியிலான ஷல்வார் $50, குர்தா கிட்ஸ் குர்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸ் வேர்டி செட் $35, மென்ஸ் வேர்டி செட் $75, சாரம் $5, நைட்டி $10, மார்க்மன் ஸ்ட்ரீல்ஸ் ப்ளூ பில்டிங் யூனிட் 114 அமைந்திருக்கின்ற சுயம் ஷெல்ஸ் நாளையும் நாளை மறுதினமும் வழங்குகின்ற மெகா சேல் 416-500-3839. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:11 இருக்கிறது. எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீட்டுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட், பெட்ரூம் செட், டைனிங் செட், மெட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகளின் அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கின்ற இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ச்டீன் ஸ்குயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. நேரம் 4:11.

0: காற்றில் பரவும் இசை போல. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-688-2426.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாத மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
11: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 4:23 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம்.
1: மில்லேனியல் மோர்கேஜினுடைய மேனேஜிங் பாண்டா ஜெனிஷா உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கு மன உதவியை செய்ய தயாராக இருக்கின்றார். அதிலும் நிறைய பேருக்கு வந்து இப்போது உங்களுக்கு இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸுக்கான மோர்கேஜ் ரினியூவல் காலம் இறங்கி வரலாம். அப்படியானவர்களும் நீங்கள் முன்கூட்டியே வரை அணுகும் போது சரியான ஒரு இடத்திலே வந்து உங்களுக்கு பொருத்தமான மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே வந்து இந்த மோர்கேஜை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கும். ஏனென்று சொன்னால் முன்கூட்டியே வந்து திட்டமிட்டுக் கொள்வதால உங்களுக்கு இறுதி நேரத்திலே இருக்கக்கூடிய அந்த பரபரப்பை வந்து நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். நீங்களும் அழைக்கலாம் ஜெனிஷான் 6478910742 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் ஜெனிஷான் இந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜ் ஆக இருக்கலாம், ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ், அதே போன்று இப்போது கமர்ஷியல் லோனும் பெற்றுத்தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே வழியில் நீங்கள் கனடாவுக்கு புதிதாக வந்தவர் அல்லது கனடா இங்கே நீண்ட காலமாக இருந்தால் உங்களுக்கு போதிய அளவு கிரெடிட் ஸ்கோர் இல்லை என்று சொன்னால் அதை கூட சரியான அளவிலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கும் உதவி செய்து உங்களுக்கான மோர்கேஜ் பெறுவதற்கும் அவர் உதவி செய்ய தயாராக இருக்கின்றார். அதே போன்று நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குவதற்காக பில்டரோடாக ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றிலே வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி இருக்கின்றீர்கள், ஆனால் அதனுடைய 99% பில்டர்ஸ் ப்ராஜெக்ட் அப்ரைசல் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் வந்து அண்டர் வேல்யூவாக காணப்படுகின்றது. அதே வேளையில் பில்டர் வந்து அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை வந்து குறைக்க ஒப்புக்கொள்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் பில்டர்ஸுக்கு பிளாங்கெட் மோர்கேஜ் கொடுத்த பேங்க் ஊடாகவே எந்த அப்ரைசலும் இன்றி உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸினுடைய 20% மட்டும் செலுத்தி நீங்கள் அப்ரைசல் இல்லாமலே உங்களுக்கான மோர்கேஜை பெற்று தருவதற்கும் தயாராக இருக்கின்றார். அதே போல் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படி என்று சொன்னால் அதற்குரிய உங்களுக்கு ஒரு சரியான க்ளோசிங் டைம்லேயே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான க்ளோசிங் அல்லது வந்து விரைவான அப்ரூவல், சிறந்த ஆலோசனை, பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்த ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லி திருப்தியான சேவை வழங்குவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். அதோடு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறீர்கள் சொன்னால் அதுக்கு முன்னர் உங்களை ப்ரீ குவாலிஃபை பண்ணி கொள்வதற்கும் இவரை அணுக முடியும். அதே வேளையில் மேஜர் பேங்க்ஸிடமிருந்து வித்தின் 48 hours அப்ரூவல் இருக்க போறது. பிரைவேட் அப்ரூவல் அப்ரூவலுக்கு வந்து நீங்கள் 2 hoursக்குள்ளேயே இது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும். உங்கள் வருமானத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய வட்டி வீதத்திற்கு ஏற்ற வகையில் கடன்களை குறைத்து நீங்கள் எவ்வாறு விடுபட்டுக் கொள்ளலாம் என்பதும் வரும் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவை அலையுங்கள் ஜெனிஷான் மில்லேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் 6478910742 6478910742

0: நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் கடந்த காலாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மத்திய வங்கியின் மதிப்பீட்டை விட அதிகமாக 3.3% எட்டியுள்ளது. 2023 ஆண்டு ஆரம்பத்தின் பின்னர் கனடிய பொருளாதாரம் எதிர்கொண்ட வேகமான வளர்ச்சி இதுவாகும். இவ்வாண்டு ஆரம்பத்தில் கனடாவில் ஏற்பட்ட மந்தநிலை ஒன்றுக்கான சூழல் அகன்று ஆரோக்கியமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதை இந்நிலைமை காண்பிக்கின்றது. அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களிலிருந்து வெளியேறிய கனடிய பிரதமர் மார்க் கார்னியின் முடிவு சரியானது என புதிய அபாகஸ் டேரா கருத்து கணிப்பு முடிவுகளில் 71% கனடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். இருதரப்பு பேச்சுக்களை பிரதமர் மார்க் கார்னி கையாளும் விதத்துக்கும் 60% ஆதரவளித்துள்ளனர். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தின் நிகழ்வுக்கு எதிராக போராடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தைச் சேர்ந்த தாய்மார்கள் மீது போலீசார் மேற்கொண்ட அடக்குமுறைகளை சர்வதேச நெருக்கடி குழுவின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் அலன் கீனன் கண்டித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியை நிலைநாட்டுவதில் அரசாங்கம் அக்கறையுடன் செயல்படவில்லை என்பதை இச்சம்பவம் காட்டுவதாக அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு முதலமைச்சர் விஜய் தரப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் வென்ற 2வது தொகுதியான திருச்சி கிழக்கில் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணன்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed tamzi 437-860-7002.
4: உள்ளம் கொள்ளைகொள்ளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
5: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகல திறப்பு விழா.
4: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
5: 6475-9-8669.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.

ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.

0: நேரம் 4:46 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங்ஸ் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் மீளவும் அறிந்து கொள்ளலாம்.
1: உங்களுடைய மோர்கேஜ் நீங்கள் ஒரு பிரைவேட் மோர்கேஜ் இடமோ அல்லது ஒரு பீல் என்ற இடம் வச்சிருந்தீங்கள் என்றால், இப்ப உங்களுக்கு ஒரு ரினியூவல் வருதுன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் அந்த மோர்கேஜினை உங்களுக்கு பிரதான வங்கிகளான ஆர்பிசி, சிஏபிசி, டிடி, பேங்க் ஆஃப் மாண்ட்ரியல் போன்ற பேங்கின் ஊடாக இன்றியான் ரேட்டு நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு எடுத்து தந்து உங்களோட மாதாந்த கட்டணத்தை தரிப்பாதியாக குறைத்து உங்களுக்கு ஏதாவது கடன்கள் இருந்தா, கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், ஸ்டூடெண்ட் லோன், இத்தகைய கடன்கள் இருந்தா அவற்றையும் உண்டாக்கி ஒரே ரீஃபினான்ஸ் ஆக உங்களுக்கு செய்து நல்ல ரேட்டுக்கு அந்த மோர்கேஜை விதின் 2 weeks நீங்கள் ஃபைல தந்து ரிக்வஸ்டட் டாக்குமெண்ட்ஸை தந்து விதின் 2 weeks உங்களுக்கு அந்த ரீஃபினான்ஸை மில்லேனியல் மோர்கேஜ் ஊடாக செய்து தரப்படும். நீங்கள் நாடெல்லாம் கணேஷான் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்டிங் மேனேஜிங் பார்ட்னர், 6478910742.
2: ஆமாம், உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜாக இருக்கலாம், அதாவது செகண்ட் மோர்கேஜ், ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ் சொல்லி எந்த தேவைக்கும் நீங்கள் அழைக்கலாம். அது மாத்திரமல்ல, இப்போது வந்து நிறைய பேருக்கு வந்து மோர்கேஜ் ரினியூவல் காலம் நெருங்கி கொண்டிருக்கலாம். ஆகவே இவரை அணுகும் போது உங்களுக்கு தேவையான விதத்தில் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். குறிப்பாக வந்து ஒரு சிறந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே வந்து வங்கிகளிடமிருந்து மோர்கேஜை பெற்றுக் கொள்வதற்கும் உதவ தயாராக இருக்கின்றார் ஜனிஷான். அதே போன்று நீங்கள் ஏற்கனவே ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றிலே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பில்டருடாக வாங்கியிருக்கின்றீர்கள் சொன்னால், 99% பில்டர்ஸ் ப்ரொஜெக்ட் அப்ரைசல் ஹண்ட்ரட் ஆஃப் தௌசண்ட் அண்டர் வேல்யூவாக காணப்படுகின்றதுன்னு சொன்னால், அந்த நேரத்திலே வந்து பில்டர் பர்ச்சேஸ் ப்ரைஸை குறைப்பதற்கு ஒப்புக்கொள்கின்ற மறுக்கும் பட்சத்தில் பில்டர்ஸுக்கு வந்து பிளங்கட் மோர்கேஜ் கொடுத்த பேங்க் ஊடாகவே எந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸினுடைய 20% மட்டும் செலுத்தி அப்ரைசல் இல்லாமல் கூட உங்களுக்கு மோர்கேஜ் பெற்றுத் தருவதற்கும் தயாராக இருக்கின்றார். ஆகவே நீங்களும் ஜெனிஷானை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று மேஜர் பேங்க்ஸிடம் இருந்து வித்தின் 48 hours அப்ரூவலும், பிரைவேட் அப்ரூவலாக இருக்கும் பட்சத்தில் வித்தின் 2 hours அப்ரூவலும் இருக்க போகிறது. அதே வழியில் நீங்கள் கனடாவுக்கு புதிதாக வந்தவராக இருக்கும் பட்சத்தில் கூட உங்களுக்கு போதிய அளவு கிரெடிட் ஸ்கோர் இல்லாவிட்டாலும் அதை கூட சரி பண்ணி உங்களுக்கான மோர்கேஜை பெற்று தருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆகவே நீங்களும் அழைக்கலாம் ஜெனிஷான் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கினுடைய மேனேஜிங் பார்ட்னர், 6478910742, 6478910742.

நேரம் 4:53 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற இசையோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும் மீளவும் திங்கட்கிழமை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன்.

0: எப்பொழுதும் கேளுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6493-598-9
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ, யூனிட் C, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே. நேர்கள் இன்றாலும் கூட 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165544 0 4 0 4 0 4 0 4 0.
0: இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? நடேசலிங்கம்
2: கண்டிப்பாடு
0: எல்லாருக்கும் பாட்டு வருது. நல்லா சவுண்டா ரேடியோ விளங்குது, அதனால யார் கதைக்கிறீங்க என்ன கிரிக்கெட் விளங்காத கண்டிஷன் அங்க இருந்தாங்க. விளையரம் நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-44-0 4 0 4 1 6 5 5 4 4 0 4 0

0: 5:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் கண்ணன் பேசுறேன். நீங்க இருவரும் நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கின்றோம் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் மிகவும் நலமா இருக்கிறோம்.
0: வேலையெல்லாம் முடிஞ்சுதா கண்ணனுக்கு?
1: என்ன பாட்டு கேக்கலாம்? நீங்களும் உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்கலாம்.
0: வெளியில் 21 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 22 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணரப்படுவது 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% அதிகரிக்க இருக்கின்றது. 5:10 இது கோபி டபுள் டபுள் 416-554-4040.

0: music on your favorite station. 102.7. East FM. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch, Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128
5: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர். எப்பவுமே ஒரு படி மேல.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
0: FM 102.7
6: East FM.

0: நேரம் 5:23 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கோபி டபுள் டபுள்.
1: வேலைவாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199.
0: இன்றைய கோபி டபுள் டபுளில் அடுத்து இணைந்திருக்கின்ற நேயர் யார்? வணக்கம்.
2: நீர்
0: வளத்தோட நாளைக்கு சிறப்பா இருக்க போறீங்க.
2: கடைக்கு போயில
0: மூடுக்கு செட் ஆயிட்டு நினைக்கிறேன். உடுப்பிடி ராஜா தான்
2: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
2: எங்க கலாச்சாரம் இப்ப புதுவிதமான கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட பாட்டு எனக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு. இந்த கொள்கையை எனக்கு பிடிக்கும். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் என்ற மாதிரி ஒரு காலத்துல அவசரம் இருந்தா வயசு போனால் 60 வயது இருந்தாலும்
0: பாட்டு வருது கேட்கலாம். நன்றி விடுபடியூர் ராஜா.
1: நன்றி
0: வணக்கம். கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக கோபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க 416-554-4040 மில்லேனியல் மோர்கேஜ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: மில்லேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் சேவைகளை நிவர்த்தி செய்து தந்து கொண்டிருக்கின்றார். 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் இந்த சேவையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். மாக்கத்திலே வார்டன் கீழ் சந்திப்பு அருகே இவர்களுடைய அலுவலகம் அமைந்திருக்கின்றது. 340 பெரிய ரோட் யூனிட் 2 இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ற வகையிலே நேரடியாக கூட வரலாம். அப்பை முன்மை பண்ணிவிட்டு 6478910742 நீங்கள் அழைத்தே தொலைபேசியிலும் பேசிக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜ் ஆக இருக்கலாம், ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பி ஃபைனான்சஸ் கமர்ஷியல் மோர்கேஜ், அதே போன்று இப்போது கமர்ஷியல் லோன்ஸும் பெற்று தரப்படுகின்றது. அதே வேளையில் நீங்கள் ஒரு ப்ரப்போசல் செய்தவரோ பேங்க் ரசி செய்தவராக இருந்தால் கூட நீங்கள் வரை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கான சரியான ஆலோசனையை வழங்கி உரிய வங்கிகளிடமிருந்து உங்களுக்கான மோர்கேஜ் பெற்று தருவதற்கும் தயாராக இருக்கின்றார். அதே வேளையிலே நீங்கள் போதிய அளவு கிரெடிட் ஸ்கோர் இல்லாமல் இருக்கின்ற ஒருவர், இங்கே நீண்ட காலம் இருந்தும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து விட்டது, அல்லது வந்து கனடாவுக்கு புதிதாக வந்த ஒருவராக இருந்தால் கூட இங்கே நிறைய விடயங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே அந்த கிரெடிட் ஸ்கோரை கூட சரி தேவையான அளவிற்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதற்கு பிறகு உங்களுக்கான அதாவது மோர்கேஜை பெற்று தருவதற்கும் இவர் தயாராக இருக்கின்றார். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன் வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கிறீங்க, கண்ட்ராக்ட்ல, அல்லது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறீங்க, டிசபிலிட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட்ல கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த மோர்கேஜ் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கும் ஜெனிஸை தொடர்பு கொள்ளலாம். நியூ கமர்ஸ் அதே போன்ற ரெஃப்யூஜிஸ் அக்செப்டட் கூட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல நிறைய பேருக்கு வந்து இப்போது இருக்கின்ற மோர்கேஜஸுக்கான ரினியூவல் காலம் இறங்கி கொண்டிருக்கலாம். ஆகவே நீங்கள் முன்கூட்டியை வந்து இது தொடர்பாக திட்டமிட்டுக் கொள்ளும் போது உங்களுக்கு சிறந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே வந்து நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான விதத்தில் இந்த மோர்கேஜை பெறுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். ஆகவே ஜெனிஸை அழைக்க முடியும். அதே வேளையில் நீங்க ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ப்ராப்பர்ட்டியை பில்டருடாக வாங்கி இருக்கின்றீர்கள். 99% பில்டர்ஸ் ப்ரொஜெக்ட் அப்ரைசல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் அண்டர் வேல்யூவாக காணப்படுகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் பில்டர் பர்ச்சேஸ் ப்ரைஸை குறைக்க ஒப்புக்கொள்ள மறுக்கின்ற நேரத்திலே பில்டர்ஸுக்கு பிளங்கட் மோர்கேஜ் கொடுத்த பேங்க் ஊடாகவே எந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸினுடைய 20% மட்டுமே செலுத்தி நீங்கள் அப்ரைசல் இல்லாமல் உங்களுக்கான மோர்கேஜை பெற்று தருவதற்கும் தயாராக இருக்கின்றார். ஆக நீங்களும் அழைக்கலாம் ஜெனிஷான் 6478910742 6478910742.

0: FM தமிழின் இந்த மலுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656
2: East FM Tamil Seidhigal.
3: லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றும் ஆணையில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்ட நிலையில் முன்னரும் இப்போதும் இனி எப்போதும் லேக் ஒன்டாரியோ என்ற பெயரை நிலைத்திருக்கும் என கனடிய பிரதமர் மார்க் கார்னி, ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டு ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ட்ரம்பின் இந்த தன்னிச்சையான அறிவிப்பு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என அரசியலமைப்பு வல்லுநர்கள் கூறியுள்ளனர்.
4: நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் கனடாவைச் சேர்ந்த குறைந்தது 30 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் இவர்களில் 10 பேர் டொரண்டோவைச் சேர்ந்தவர்கள் என அறிய முடிகின்றது. நேபாள சீன எல்லையில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 540 கடந்துள்ளதுடன் 1500 மேலானோர் தேடப்பட்டு வருகின்றனர்.
3: சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படும் மாநாட்டுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டுமென வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதியோ பொறுப்புக்குரலோ வழங்காமல் அற்ப சலுகைகளுடன் இவ்விடயத்தை தட்டிக்கழிக்கும் நோக்கில் அரசாங்கம் செயல்படுவதாக அவர் சாடியுள்ளார்.
4: இந்தியாவின் 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியே இருப்பார் என தமிழக காங்கிரஸ் தரப்புகள் கூறியுள்ளன. இந்தியா டுடே நேற்று வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் இந்தியாவின் அடுத்த பிரதமருக்கு சிறந்த தெரிவாக பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இடம்பெற்றமை கவனம் பெற்றிருந்தது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
6: மியூசிக்னா என்ன?
7: மியூசிக்னா இசை.
6: இசைனா
7: அங்க கொஞ்சம் இசை.
6: இசை எங்கேந்து வரும் தெரியுமா?
7: என்ன சார் இது கூட தெரியாது.
5: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
4: 5:35 காஃபி டபுள் டபுளில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா சுமா இருக்கின்றோம் நசார். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். 407ல
3: ஆமா ஆமா, இந்த டைம்ல எல்லாம் இறங்கினா அப்படிதான். வேலையை வேலையை ஊபர் ஓடி கொண்டிருக்கீங்களா? என்ன பாட்டு கேட்க போறீங்க? பாட்டு வருது, கேட்கலாம் நசார். முன்ன பேசலாம்.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
4: 416-55-44-0-0 416-55-44-0-0

0: முத்துமணி மணிமணி அந்த பாடல கேட்போம். ஒரு அருமையான ஒரு பாடல்.
1: நிச்சயம் நிச்சயம் பாட்டுகளுக்காண்டி வருது நல்ல பாட்டு கேட்க போறோம். நன்றி தேவகுமார்.
0: நன்றி நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றி இருவருக்கு நன்றி
1: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: சிஎம் சில்க்ஸ் நாளை மற்றும் நாளை மறுதினம் வழங்கும் மெகா சேல் $395 பர் மதியான காஞ்சிபுரம் சாரிகள் $250, 3 கோட்டன் சாரீஸ் $100, $135 பர் மதியான செமி சில்க் $50, $95 பர் மதியான சல்வார் $50, கிட்ஸுக்கான குர்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸுக்கான வேட்டி செட் $35, மென்ஸுக்கான வேட்டி செட் $75, சாரம் $5, நைட்டி $10 இருந்து ஆரம்பிக்கின்றது. பிரீத்தி ப்ளூ லீஃப் கிரைண்டர் $150, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் யூனிட் 114 அமைந்துள்ள சிஎம் சில்க்ஸ் வழங்கும் மெகா சேல் 416-500-3839.
1: கோஃபி டபுள் டபுளில் நீங்களும் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040.

0: எஃப்எம்ஏ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana. Ahmed Tamzi 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 to 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 to 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
5: 5:51 நிமிடம். காஃபி டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: எப்படி
7: இருக்கிறீங்க தமிழ்ச்செல்வி?
5: சொல்லுங்க தமிழ் செல்வி, வேலையால வந்து கொண்டிருக்கீங்களா?
7: வெளியில நிக்கிறீங்க மறுபடியா? ஆ சரி, ஈவினிங் வந்து வெளியில போய் கொண்டிருக்கு. என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்றைக்கு?
5: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி தமிழ் செல்வி, வணக்கம்.
7: நன்றி நன்றி. 7 வரை கோபி டபுள் டபுள் உங்கள் தெருவில் பாடல்களோடு ஒலிக்க இருக்கின்றது.
5: 416-55-44-0-4-0. 416-55-44-0-4-0.

0: 5:57 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க திருமதி செல்வா செல்வி?
2: நலமாக இருக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: பெரிய வீட்டு பண்ணைக்காரன் படத்துல பல்லாக்கு மேடையில பவனி வரும் அந்த பாட்டு
0: பாடங்களுக்காண்டி வருது. எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7 வரை கோஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கிறது.
1: 416-5544-0400
0: நாங்கள் மில்லேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம்.
3: நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கட்டும். மில்லேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் அலுவலகத்திலிருந்து இப்போது அதனுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷ் அவர்களுடன் மீளவும் பேசலாம். வணக்கம் ஜெனிஷ்.
4: வணக்கம். உங்கள் அனைத்து வகையான மோர்கேஜ் தேவைகளுக்கும், ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கொமர்ஷியல் மோர்கேஜஸ், கொமர்ஷியல் லோன், அனைத்து வகையான உங்கள் மோர்கேஜ் நீட்ஸுக்கும் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸின் ஜெனிஷான் மேனேஜிங் பார்ட்னர். நீங்கள் என்னை அணுகலாம் 6478910742. அத்துடன் உங்களுக்கு ஆர்பிசி, சிஏபிசி, டிடி, பிஎம்ஓ போன்ற பிரதான வங்கிகளிடமிருந்து மிக குறைவான வட்டி வீதத்தில் உங்கள் அனைத்து கடன்களையும் உண்டாக்கி ஒரு மோர்கேஜ் ஆகவும் பிளஸ் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஆகவும் உங்களுடைய மோர்கேஜை நல்ல ஒரு வட்டி வீதத்தில் செய்து தந்து உங்கள் பேமெண்டினை எல்லா கிரெடிட் கார்டு, கார் லோன், ஸ்டூடெண்ட் லோன் எல்லாத்தையுமே ஒரு பேமெண்ட் ஆக்கி உங்களுக்கு ஒரு மோர்கேஜ் பேமெண்ட் மட்டும் உங்களுக்கு எங்களால் அமைத்து தர முடியும். அத்துடன் நீங்கள் ஒரு பில்டரிடம் இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி இருந்தால் அந்த பில்டர் வந்து ஆர்பிசி அல்ல டிடி பிளங்கெட் பண்ணி இருந்தால் வித்தவுட் அப்ரைசல், பிகாஸ் இந்தியான மார்க்கெட் இதுல உங்களுக்கு வந்து அப்ரைசல் வந்து சரியான லோவா வந்து ஒன்று இருக்கு. இந்த பிளங்கெட் பேங்கின் ஊடாக நீங்கள் ஒரு மோர்கேஜை பெற்றுக்கொண்டால் அந்த மோர்கேஜ் வந்து எந்த ஒரு அப்ரைசலும் இல்லாமல் உங்களுக்கு நீங்க வாங்கின பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கு 20% டவுனோடய உங்களுக்கு செய்து தரப்படும். ஸோ அப்படியான பிளங்கெட் மோர்கேஜ் பேங்க்களுக்கு உரிய மோர்கேஜை பெற்றுக் கொள்ளியிலும் நீங்கள் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் 6478910742.
5: அதே வேளையிலே கடந்த ஆண்டுகளில் 2023 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக அதிகரித்து சென்ற போது தங்களுடைய மாதம் மோர்கேஜை கட்ட முடியாமல் நிறைய பேர் வந்து டிஃபால்ட் பேமெண்ட்ல கூட இருக்கலாம். அப்படியானவர்களை மில்லேனியல் மோர்கேஜை தொடர்பு கொள்ளும் போது இங்கே இன்ஹவுஸ் லிட்டிகேஷன் லாயர்ஸ் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களே உங்கள் வங்கிகளிடமிருந்து போதிய கால அவகாசத்தை பெற்று இன்னும் ஒரு புதிய மோர்கேஜை பெற்று உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பவர் ஆஃப் சேல் வரைக்கும் செல்லாமலும் பாதுகாத்து தருவார்கள். உங்களுடைய வருமானத்திற்கும் தற்போது இருக்கக்கூடிய வட்டி விகிதத்திற்கு ஏற்ற வகையிலே அதிக கடன்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு விடுபட்டுக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக அறிந்து கொள்ளும் ஜனிஷை அழைக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த மோர்கேஜ் ரினியூவல் கூட வரலாம். ஆகவே அப்படியானவர்கள் உறுதி நேரம் வரைக்கும் இருக்காமல் முன்கூட்டியே வந்து ஒரு சிறந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே சரியான இடத்திலிருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது மோர்கேஜ் பெற்றுக் கொள்வதற்கும் அணுக முடியும். ஜனிஷா மில்லேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் 6478910742 6478910742.

0: ஆகின்றது. திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடியா மாறி விளை பண்ணிட்டாங்களோ. கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 7 மணி வரை நீங்கள் அழைத்து உங்கள் திரும்பில் பாடல்களை கேட்க முடியும்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: தவனியா.
2: வணக்கம்
0: ரிஷி.
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். பபி என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: படம் வந்து பிரியமான தோழி. இதுல ஹரிஹரன் பாடின இந்த தேசத்து தேசத்து நீ பிறந்தாய் அது எத்தனை பேரழகா.
0: பாட்டு உங்களுக்காண்டி வருது, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் பபி.
2: கேட்போம். நன்றி இருவருக்கும். வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி.
1: வெளியில் 21 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 21 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணரப்படுவது 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்.
0: நாளைய தினமும் வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% அதிகரிக்க இருக்கின்றது.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸில் அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக் கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவற விடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 Finchdene ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன் சேல்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோபி டபுள் டபுள். நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960. 437-477-7960.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync. 416-788-2426.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-47-293-5899.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
7: நேரம் 6:17 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
8: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் லவணியா. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கிறீர்கள்?
7: நல்ல சுகமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க இந்திரன்?
9: கடைசி பாட்டுல மயங்கி போன கவிஞர் இந்த திறமையில
7: அக்குவர் அணிவரையா ரசிச்சிருக்கீங்க இப்ப நீங்க?
9: ஓமோம், ரசிக்க வேண்டிய இடத்த ரசிக்கவே வேணும்.
7: அதான் விட்டுற கூடாது. நிச்சயமா சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு இந்திரன்?
9: உன் புன்னகை போதும் அடி.
7: என்ன இடையில ஒரு எக்ஸ்ட்ரா கை வந்துச்சு
8: எனக்கு, நகை எண்டு கட்டிச்சது.
7: இல்ல அப்படி முன்னகைண்டு வேற, அந்த நகையில ஒரு எக்ஸ்ட்ரா கை வந்தது. சரி சரி, பாட்டு உங்களுக்கு வருது கேக்குது.
9: நீங்க
7: மாத்த மாட்டீங்க தெரியும். சரி சரி, பாத்தீங்களா இவ்வளவு பெரிய பார்ட்டிஸ் சிம்பிளா சொல்லிட்டேன் பாத்தீங்களா. நன்றி நன்றி, இணைந்து
9: கொண்டமை
8: நன்றி. வணக்கம்.
7: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோஃபி டபுள் டபுள்.
8: 416-55-44-00-44-00.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:23 நிமிடம் கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: மூவிங் சேல் பற்றிய அறிவித்தல். 5000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் உள்ள அனைத்து தளபாடங்கள் மற்றும் பொருட்கள் விற்கப்படுகின்றன. பெட்ரூம் செட்கள், சோஃபா செட்கள், டைனிங் செட்கள், மேட்ரஸஸ், சேர்ஸ், பூஜை மாடம், ஜிம் உபகரணங்கள் போன்றவற்றை வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 416-278-1728.
0: நாங்கள் மீளவும் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் அலுவலகத்தினுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான் அவர்கள் உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் யோசி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். 6478910742 6478910742. அதே வழியிலே நிறைய பேருக்கு வந்து மோர்கேஜ் ரினியூவல் காலம் நெருங்கி கொண்டிருக்கலாம். அது தொடர்பான ஒரு டென்ஷன் கூட உங்களுக்கு இருக்கலாம். இங்க இப்போது இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருமோ, அல்லது எங்க நாங்க எடுக்கலாம், எங்களுக்கு சரியான ஒரு பொருத்தமான ரேட்ல வந்து கிடைக்குமா, குறைஞ்ச ரேட்ல கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். ஆகவே கடைசி நேரம் வரைக்கும் இருக்காமல் நீங்கள் முன்கூட்டியை வந்து ஒரு சிறந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து சரியான ஒரு வங்கியிடம் இருந்து நீங்கள் இந்த மோர்கேஜை பெற்றுக் கொள்வதாக இருந்தால், அல்லது வந்து நீங்க ரினியூவல் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் அது தொடர்பாக நீங்கள் ஜெனிஸை அழைக்க முடியும். 6478910742 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசரான ஒருத்தர் தான் இவரை இந்த மோர்கேஜ் களை பெற்று தருகின்றார். உங்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் கனடாவுக்கு புதிதாக வந்தவர்கள் அல்லது வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து டவுனாகிவிட்டதுன்னு சொன்னால் கூட அதையும் வந்து சரியான அளவிற்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு பின்னர் உங்களுடைய அலுவலகம் மாசத்திலே உடனடியாக இவர்களை தொடர்பு கொள்ளும் போது, மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே தொடர்பு கொள்ளும் போது இங்கே இன்ஹவுஸ் லிட்டிகேஷன் லாயர்ஸ் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களே உங்கள் வங்கிகளிடமிருந்து போதிய கால அவகாசத்தை பெற்று இன்னும் ஒரு புதிய மோர்கேஜை பெற்று உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பவர் ஆஃப் சேல் வரைக்கும் போகாமலும் உங்கள் ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்து தருவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். அதோடு இப்போது உங்களுடைய வருமானம் அதை போன்று இப்போது இருக்கக்கூடிய வட்டி வீதம் அதற்கு ஏற்ற வகையிலே அதிக கடன்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு விடுபட்டுக் கொள்ளலாம், உங்களுடைய மாதாந்த பேமெண்ட்டை எவ்வாறு குறைத்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி அது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கும் ஜெனிஷானை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது ஒரு வாங்குறதுக்கு ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா கூட அப்படியான நேரத்துல வந்து அந்த க்ளோசிங் தொடர்பாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான க்ளோசிங் இருக்கணுமே, சரியான நேரத்தில் நாங்கள் செய்ய வேணுமே, எங்களுக்கு வந்து ஒரு விரைவான அப்ரூவல் இருக்கணும், அல்லது வந்து சரியாக ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ளோசிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா கூட நீங்கள் ஜெனிஷை தொடர்பு கொள்ள முடியும். ஜெனிஷான் மில்லேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர். 6478910742 6478910742
0: 6:26 நிமிடம் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த நேயரோடு நாங்கள் பேசலாம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: நான் ஜோனி வாய்க்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க ஜோனி?
3: நல்லா இருக்கு. நீங்க எது வரும்?
1: நாங்களே நல்ல சும்மா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க ஜோனி?
3: சின்ன பொண்ணு சின்ன பையன் காதலிச்சா.
0: சரி சரி, பாடுங்களுக்காண்டி வேற எது கேட்க போறோம். நொஷாவாவில இருந்து இந்த குரலை கனால கேட்க முடியலையே ஜோனி.
3: நன்றி.
0: வணக்கம். நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் கடந்த காலாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மத்திய வங்கியின் மதிப்பீட்டை விட அதிகமாக 3.3% எட்டியுள்ளது. 2023 ஆரம்பத்தின் பின்னர் கனடிய பொருளாதாரம் எதிர்கொண்ட வேகமான வளர்ச்சி இதுவாகும். இவ்வாண்டு ஆரம்பத்தில் கனடாவில் ஏற்பட்ட மந்தநிலை ஒன்றுக்கான சூழல் அகன்று ஆரோக்கியமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதை இந்நிலைமை காண்பிக்கின்றது.
3: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களில் இருந்து வெளியேறிய கனேடிய பிரதமர் மார்க்கானியின் முடிவு சரியானதே என புதிய அபாகஸ் டாட்டா கருத்து கணிப்பு முடிவுகளில் 71% கனேடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். இருதரப்பு பேச்சுக்களை பிரதமர் மார்க்கானி கையாளும் விதத்துக்கும் 60% ஆதரவளித்துள்ளனர்.
2: இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காணாமற் போனோர் அலுவலகம் நிகழ்த்திய நிகழ்வுக்கு எதிராக போராடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தைச் சேர்ந்த தாய்மார்கள் மீது போலீசார் மேற்கொண்ட அடக்குமுறைகளை சர்வதேச நெருக்கடி குழுவின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் அலன் கீனன் கண்டித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியை நிலைநாட்டுவதில் அரசாங்கம் அக்கறையுடன் செயல்படவில்லை என்பதை இச்சம்பவம் காட்டுவதாக அவர் விசனம் வெளியிட்டுள்ளார்.
3: தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு முதலமைச்சர் விஜய் தரப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் வென்ற 2வது தொகுதியான திருச்சி கிழக்கில் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
4: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
1: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்
3: 6:33 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: எப்படி இருக்கீங்க ஆனந்தன்?
2: நல்ல சுமா இருக்கின்ற ஆனந்தன். ரெண்டு பேரும் ஈவினிங்ல என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஆனந்தன்?
5: வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கேன்.
2: வீடு நோக்கி பயணம். சரி, வீக்கெண்ட் என்ன பிளான் உங்களுக்கு? வேலை இருக்கா?
5: நாளைக்கு
2: வேலை. சரி சரி சரி.
3: என்ன பாட்டு கேட்க போறோம்?
5: அது இந்த பூக்கள் ஒளிஞ்சிருக்கும் அந்த உன்னிகிருஷ்ணன் பாடின பாட்டு.
2: ஜீன்ஸ் பாட பாட்டு. பாட்டு வருது எல்லாரும் கேட்கலாம். நன்றி இணைந்தமைக்கு ஆனந்தன்.
3: நன்றி.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:34 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேல்

0: ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
1: 416-461-6401.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
3: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6475986669.
0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
6: 102.7. 6:44 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: இனிய மாலை வணக்கம் லாவண்யா, ரிஷி, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
8: இனிய மாலை வணக்கம், நாங்கள் நல்லா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
7: வேலை
8: முடிஞ்சா
7: பரவாயில்ல,
8: தெய்வம் போதும் கதவேற்ற வாழ்க்கையில. என்ன பாட்டு கேட்கலாம் உண்டாகி?
7: இது இந்த பாட்டு முதல் வரி கண்டுபிடிக்கிறது கிடையிலேயே பாட்டு முடிஞ்சிடும். இந்த பாட்டு என்ன, ஹலோ செல்லம்மாண்டு
8: வருகிறார்.
7: நன்றி
6: நன்றி, வணக்கம். பாடல் கேட்கலாம். நன்றி திரு, வணக்கம்.
8: நன்றி நன்றி. 6:45 இருக்கின்றது. இது கோபி டபுள் டபுள்
9: 4830 4830. மறந்துடாத 4830 4830. நீ மறந்துடாத 4830. சும்மா அறியா.
10: ஹலோ
11: ஹலோ, அஞ்சலியா, நான் தான் பேசுறேன்.
10: செப்பண்டி
11: வெய்யண்டி. அப்படி தாக்கிது ஆந்திரா டிக்கெட்டு.
12: ட்ரை ட்ரை டபுள் ஒன், ட்ரை ட்ரை டபுள் டூ,
11: என்ன
12: ஆச்சு?
11: டெலிபோன் அடிக்குது.
12: என்ன ஆச்சு?
11: அடிக்குது

0: ஹலோ, அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இது பாரு, ஃபோன்ல பதில் சொல்றேன்னு சொன்னியே, சொல்லு ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: நேரம் 6:50 இஸ்டெஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: மூவிங் சேல் பற்றிய அறிவித்தல். 5000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் உள்ள அனைத்து தளபாடங்கள் மற்றும் பொருட்கள் விற்கப்படுகின்றன. பெட்ரூம் செட்கள், சோஃபா செட்கள், டைனிங் செட்கள், மேட்ரஸஸ், சேர்ஸ், பூஜை மாடம், ஜிம் உபகரணங்கள் போன்றவற்றை வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 416-278-1728.
0: நாங்கள் மீளவும் மிலேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மிலேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷ் அவர்களுடன் நாங்கள் மீளவும் பேச இருக்கிறோம். வணக்கம் ஜெனிஷ்.
3: வணக்கம். உங்கள் அனைத்து வகையான மோர்கேஜ் தேவைகளுக்கும் உங்களுடைய ஒரு ரீஃபைனான்ஸ் இப்ப வந்து கொண்டிருக்கிற நிறைய ஆக்கள் அந்த ரீஃபைனான்ஸ் வர டைம்ல நீங்க ரினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கடன்களை நீங்க உண்டாக்க முடியாது. ஸோ கணக்கு பேர் கார் லோன், ஸ்டூடெண்ட் லோன், கிரெடிட் கார்டு லோன் வச்சிருப்பீங்க. அதே நேரம் உங்களுக்கு ஒரு ரினியூவல் பேக்கேஜ் உங்களோட பேங்க் அனுப்புதண்டு நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் அது லாக்டுக்குல போறீங்க. கிரெடிட் கார்டுக்கெல்லாம் நிறைய வட்டிகள் கட்டி கொண்டிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு பல ஒரு பேமெண்ட்டுக்கு பதிலாக நீங்க கணக்கு பேமெண்ட்களை கட்டி கொண்டிருப்பீங்க. அது எல்லாத்தையும் இந்த ரினியூவல் டைம் வரைக்கும் நீங்க ஒரு நாளும் அந்த ரெனியூவல் பேக்கேஜ சைன் பண்ணாமல் உங்களுக்கு இப்படியான அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு 6478910742 ஜெனிஷா தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய இலவச ஆலோசனைகளை என்னை மீட் பண்ணி பெற்றுக் கொள்ளலாம். நான் உங்களுக்கு கல்குலேஷன் ஊடாகவே நீங்கள் அதுக்கு எவ்வளவு வட்டி கட்டுறீங்க, இதுக்கு எவ்வளவு கட்ட போறீங்க, உங்களோட எண்ட் ஆஃப் த டே நீங்க எப்படி சேவ் பண்ணலாம் என்ற எல்லா அட்வைஸுகளுக்கும் நீங்கள் என்னை நாடலாம். அத்துடன் உங்களோட கொமர்ஷியல் லோன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உங்களோட ஸ்கோர் வந்து ஓவர் 720 வந்து உங்களோட ஆர்டிக்கல் உங்களோட பிசினஸ் வந்து மோர் தேன் 2 இயர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் 1 இயர் ரன்னிங்கா இருந்தா அதற்குரிய லோன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரலாம். நீங்கள் ஒரு ப்ரப்போசல் அவுட்ஸ்டாண்டிங்கான ஆளா இருக்கிறீங்க, இன்னும் கட்டி முடிக்கவில்லை, வீடு வாங்க போறீங்க, 35% வச்சுக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் மோர்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தரலாம். அத்துடன் ரீஃபைனான்ஸ் நீங்க வீடு வச்சிருக்கீங்க, வீட்டை இன்க்ளூட் பண்ணாம ரீஃபைனான்ஸ் ப்ரப்போசல் செய்துட்டீங்க, அந்த வீட்டுக்கு ரீஃபை பண்ண போறீங்கடா கூடி ஒரு ட்ரஸ்டி வந்து குட் ஸ்டாண்டிங் லெட்டர் தந்தா அதுக்கு கூடி உங்களுக்கு ரீஃபைனான்ஸ் வங்கிகள் ஊடாக பெற்றுத்தரப்படும். ஸோ நீங்க வந்து என்னுடன் வகையான இத்தகைய தேவைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இக்விட்டி 80% இருக்குண்டு நீங்க எஸ் பண்ற அந்த சிச்சுவேஷன் இருக்கேக்கல நீங்க எனக்கு கால் பண்ணலாம். 6478910742 ஜெனிஷா.
4: ஆமா, உங்களுடைய அனைத்து மோர்கேஜ் தேவைகளுக்கும் அதே போன்று மோர்கேஜ் ரினியூவல் போன்றவற்றைக்கு கூட கடைசி நேரம் வரைக்கும் இருக்காமல் நீங்கள் முட்கூட்டியை வந்து சிறந்த ஒரு வட்டி விதத்தில் எங்கிருந்து நான் இந்த மோர்கேஜ் வந்து ரினியூ பண்ணிக்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜெனிஷானை தொடர்பு கொள்ளலாம். அல்லது வந்து உங்களுடைய மாதாந்த கட்டுமணம் வந்து அதிகமாக இருக்கிற சொன்னால் அதை எவ்வாறு குறைத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் அறிந்து கொள்ள அழைக்கலாம். மில்லேனியம் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான், 6478910742.
0: நேரம் 4:54 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தோடு இன்றைய கோபி டபுள் டபுள் நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: மீண்டும் திங்கட்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்மொரு நீங்க தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.
5: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
7: ஹை ஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
8: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம் ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம் செப்டம்பர் 2 புதன் சப்பரம் செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம் அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் 905-883-9109
9: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
10: Legacy Learning Hub Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள் கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ் கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப் அகாடமிக் கவுன்சிலிங் மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ் லெகசி லேர்னிங் ஹப் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 205 ஸ்கார்போரோ 647-532-2564 legacylearninghub.ca
11: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
12: அது சரி
11: உங்களுக்கு ஆடி கார்
12: என்னது
11: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
13: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள் $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின் கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
14: 416-900-4599
15: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
16: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார் கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்
15: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்
16: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்
15: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1 conditions apply
17: நகைகளை அடகு வைக்கணுமா வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா தாமோர் இருக்க பயமேன் 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை மிக குறைந்த வட்டி உடனடி பணம் பாதுகாப்பான நகை அடவு சேவை கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸ் தருகின்றார்கள் மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள் 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் 905-667-7200
18: KM Business Solutions Business Registrations Accounting Income Tax HST Registration Filing Closing and HST Rebate இத்துடன் Food Handler Certificate Smart Surf மற்றும் PTC License இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல் Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல் KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மென் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க.
2: நினைக்கிறேன்
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
5: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நலமா இருக்கிறேன்.
4: சரி, இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
5: தொடர்ச்சியாக 2 மணி நேரங்களும் நாங்கள் உங்களுடன் இணைந்திருக்க போகிறோம். நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள eastfm.ca வழியாகவும் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
4: டொரண்டோனுடைய காலநிலையும் இப்பொழுது பார்த்துவிடலாம். டொரண்டோவில் தற்பொழுது 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடனடியை பொறுத்தவரை 22 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று எரிபொருளை பொறுத்தவரை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்கப் போகின்றது அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. நம்ம ஊர் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அனைத்து விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். என்னென்ன விடயங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சார்?
5: எக்கச்சக்க விடயங்கள் இருக்கு. இந்த ஒரு கிழமையிலேயே வந்து எக்கச்சக்கமா நடந்துட்டு அந்த விஷயமும் சொல்ல போறோம்.
4: ஆனால் சாராம்சத்தை நாங்கள் சொல்ல போறோம்,
5: அது சொல்ல போறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல இன்றைய நாளும் தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து நல்லதா நாலு விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் இந்த கிழமையில ஒரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு முக்கியமா என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற முக்கியமான 3 ஹாட்டான ட்ரெண்டிங்கான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. 2 மணித்தியாலத்தில் 8 மணிக்கு டான் என்று நாங்களும் நிகழ்ச்சியில் நேர்களை எடுத்துக்கொண்டு விளையாட இருக்கின்றோம். போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியோடு.
4: சரி, போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி கூட நீங்களும் தயாராக இருங்கள். நாங்கள் அந்த மெல்ல மெல்ல பாத்தீங்கன்னா அந்த காலநிலை வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு கொண்டே போகுது. இப்ப டக்குன்னு வந்து இருட்டாகுது. என்ன சார்?
5: டக்குன்னு இருட்டாது, டக்குன்னு
4: மழை. இருட்டுல தனியா போக பயம் இல்ல தானே உங்களுக்கு?
5: அதெல்லாம் பிரச்சனை இல்ல,
4: பிரச்சனை இல்ல. அப்ப இருட்டுன்னு சொல்லிட்டு அடுத்தகலாம் வராம விட்டுறாங்க சாண்ணா. சரியா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க
5: தானே.
4: என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த பால்ட் ஈகிள் மற்றும் கனடா கூஸ் அந்த சண்டை வந்து பெரிய சண்டையா போய் கொண்டிருக்குது. அந்த புகைப்படம் வந்து ஒயிட் ஹவுஸ்னால வந்து அந்த
5: வெளியிடப்பட்டிருந்தது.
4: அதுக்கு வந்து நாங்களும் சும்மா இல்லாம டக்கண்டு உடனடியா வந்து அதுக்கு நாங்கள்
5: அப்படின்னு போட்டிருந்தோம்.
4: என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா,
5: அதாவது வந்து முதல்ல அவங்க போட்டிருந்தாங்க, அதாவது இந்த கெனடியன் கூஸ் இந்த பால்ட் ஈகிள் வந்து அப்படியே அடிச்சு தாக்கிட்டது அப்படின்னு. ஆனா அதுக்கு உண்மையா நடந்த நிலவரம் இதுதான் அப்படின்னு வந்து நாங்க பதில்
4: என்னன்னா, பால்ட் ஈகிள் இங்கதான் இருக்கிறாங்க. 55 வந்து கனடாலதான் இருக்கிறாங்க. அப்ப அது வந்து அமெரிக்கன் ஈகிளா இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க சொல்லி இருந்தோம்.
5: அதாவது கிட்டத்தட்ட 110,000 பால்ட் ஈகிள் வந்து இங்கதான் வசித்து வருகிறது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறது.
4: ஆமா ஆமா, இப்ப எல்லாம் வந்து சொந்தம் கொண்டாடையில தானே. இப்ப லேக் ஒன்டாரியோ, லேக் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் என்ன, ஏதாவது பூ சொல்லுங்க பாப்போம். கனடால இருக்கிற கனடால பூ
5: திடீர்னு கேட்டேன்,
4: பஞ்ச் பெரியன்னு சொல்றாங்க தானே, அது வந்து ஒரு நேஷனல் பிளவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மேப்பிள் ட்ரீ அதெல்லாம் எங்கட
5: சஹானா?
4: லிஸ்ட்ல வந்து நீங்க இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும். மேப்பிள் ட்ரீ, அதுல இருக்கிற இல, இதெல்லாம் எங்கட என்ன?
5: ஆனா ஃபேக்ட் செக் பண்ணிருந்தா லேக் ஒன்டாரியோக்கு லேக் அமெரிக்கான பேர் வைக்கிறதுக்கு அவர் முற்பட்டு இருக்க மாட்டார். சரி, பாத்து
4: பெரிய விவாதம் போல இருக்கு. இன்னைக்கு 5-3 நிமிஷம் நாங்க கதைச்சிட்டோம் சஹானா, தெரியுமா உங்களுக்கு? சரி, பாட்ட போட்டுருவோம். இப்ப வந்து அதை வேற யாராவது
5: கேட்டுருப்பாங்க.
4: சரி, நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது எந்திரன் திரைப்பட பாடல்.

0: நேரம் 7:10 இசப்எம் 102 தசமோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் நேரம்.
1: தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் என்ன சொல் அப்படி என்றால் சேனோன். சேனோன் அப்படி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, தொலை தூரத்தில் வாழ்பவன், தள்ளி இருப்பவன், ஒன் ஹூ லிவ்ஸ் ஃபார் அவே அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. அப்படியால் இனிமேல் வந்து தொலை தூரத்தில் இருப்பவர்களை வந்து சேனோன்,
0: நாங்கள்
1: உங்களோடு சேனோன் அப்படி என்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல்லை பயந்திருந்தோம். கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் நம்ம ஊர் ஈவினிங்.

0: நேரம் 7:15 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். மூவிங் சேல் பற்றிய அறிவித்தல். 5000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் உள்ள அனைத்து தளபாடங்கள் மற்றும் பொருட்கள் விற்கப்படுகின்றன. பெட்ரூம் செட்கள், சோஃபா செட்கள், டைனிங் செட்கள், மேட்ரஸஸ், சேர், பூஜை மாடம், ஜிம் உபகரணங்கள் போன்றவை வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 416-278-1728.
1: திசையெங்கும் கேட்கும் இசை East FM.ca. மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-5899. 6472-9-5899.
6: எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 7:24 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-ஐ. நம்ம ஒரு ஈவினிங் நல்லதா இந்நாள விஷயம் பகுதிக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நல்லதா இந்நாள விஷயம் பகுதியில் நாங்கள் சொல்ல போன்ற இந்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ அல்லது நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுதோ ஒரு முடிவை எடுக்க முடியாமல் குழம்பும் பொழுது ஒரு நாணயத்தை சுண்டி போடுங்கள். ஆனால் நாணயம் கீழே விழுந்து தரும் முடிவை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை.
1: ஆமா, இதுல வந்து ஒரு உளவியல் ரீதியான விளக்கம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த உள்ளுணர்வை அறிதல் என்பதுதான் இதுக்கான ஒரு முக்கிய காரணம். அதாவது வாழ்வில் இரண்டு விருப்பங்களில், அதாவது ஆப்ஷன்ஸ் எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் தவிக்கும் பொழுது இந்த யுக்தி வந்து மிகவும் உதவுமா. நாணயத்தை சுண்டி போட்டு அது காற்றில் சுழலும் அந்த சில நொடிகளிலேயே அதில் அல்லது அது வந்து பூவில போதா இல்ல தலைவில போதான்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கே வந்துடும். அந்த வகையில ஐயோ இந்த பக்கம் விழக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து எங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, சரி அப்ப அந்த பக்கம் விழக்கூடாது, அந்த விருப்பம் அது அது அந்த ஆப்ஷன் எங்களுக்கு வேணாம்ன்றத வந்து நாங்களே முடிவெடுத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அதனாலதான் இந்த கோயின் டாஸ் முறையை வந்து பயன்படுத்துங்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது.
0: இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாணயத்தை சுண்டி போடுறது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர்ல வந்து எழுதி போடுறது இருக்குது. மற்றது வந்து இந்த டக்டிக் டாஸ் அந்த ரெண்டு விரலை வச்சு நாங்க கேப்பந்தானே ஏதாவது ஒன்னு தொடுங்க பாப்போம், அந்த மாதிரி நிறைய விடயங்கள் சொல்லலாம். சரி, இந்த விஷயத்தில நாங்கள் உங்களோடு இன்றைய நாள் பயந்திருக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். நம்ம ஒரு ஈவினிங்
1: இந்த பொழுதில் மில்லினியல் மோர்கேஜ் வழங்கும் தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: மில்லியன் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷியான் உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் சேவைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். மாக்கத்திலே ஓடன் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகே இவருடைய அலுவலகம் அமைந்திருக்கின்றது. 340 ஃபெரியர் ரோட் யூனிட் 208 இருக்கின்றது. நீங்கள் தொலைபேசியில் உரையாடலாம் அல்லாவற்றால் நேரடியாக சந்திப்பதாக இருந்தாலும் உங்களுக்கு வசதியான பொழுதிலே அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிவிட்டு கூட வரலாம். 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் ஜெனிஷியான் இந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஆக இருக்கலாம், ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ், அதே போன்று இப்போது கமர்ஷியல் லோன்ஸும் பெற்று தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்போது இருக்கின்ற நிலைமைகளிலே, நிதி நிலைமைகளிலே உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணத்தை எவ்வாறு நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம், அதிக கடன்கள் இல்லாமல் எவ்வாறு விடுபட்டுக் கொள்ளலாம் என்பதை தொடர்பாகவும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஜெனிஷியான் 6478910742 அதே வேளையிலே நிறைய பேருக்கு வந்து மோர்கேஜ் ரினியூவல்ஸ் கூட வரலாம். கடைசி நேரத்திலே வந்து நாங்கள் அந்தரப்பட்டு அசௌகரியங்களை சந்திக்காமல் நீங்கள் முட்கூட்டியை வந்து திட்டமிட்டுக் கொள்வதன் மூலம் ஒரு சிறந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே வந்து சரியான ஒரு வங்கியிடம் இருந்தோ பொருத்தமான இடத்திலிருந்து உங்களுக்கான சரியான மோர்கேஜை பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள முடியும். ஆகவே அது தொடர்பான ஆலோசனைகளுக்கும் ஜெனிஷை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஜெனிஷான் 6478910742. அதே வேளையிலே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் பில்டரோடாக நீங்க வாங்கி இருக்கின்றீர்கள். அதிலே வந்து 99% பில்டர்ஸ் ப்ராஜெக்ட் அப்ரைசல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் அண்டர் வேல்யூவாக காணப்படுகிறதுன்னு சொன்னால் பில்டர் வந்து அந்த நேரத்திலே இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை குறைக்க ஒப்புக்கொள்ள மறக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பில்டருக்கு பிளங்கெட் மோர்கேஜ் கொடுத்த பேங்க் சூடாகவே எந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸினுடைய 20% மட்டும் நீங்கள் செலுத்தி அப்ரைசல் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கான மோர்கேஜையும் பெற்று தருவதற்கு தயாராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டோ டிசபிலிட்டியோ இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட்ல கூட இருக்கலாம், அல்லது வந்து ப்ரொபேஷன் பீரியட்ல இப்படின்னு சொல்லி எந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் உங்களுடைய மோர்கேஜ் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் நீங்கள் ஜெனிஷியை வந்து தொடர்பு கொள்ளலாம். 6478910742. அதே வேளையிலே நீங்கள் ஒரு ப்ரொபோசல் செய்தவரோ பேங்க்ரப்சி செய்தவரோ எந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் அதற்கான ஆலோசனையை வழங்கி உங்களுக்கான சரியான ரிலீஃப் ஃபேவர் செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றார். அதே போன்று உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து டவுன் ஆகிவிட்டது அல்லது வந்து போதிய அளவுக்கு உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட, குறிப்பா நீங்க கனடாவுக்கு புதிதாக வந்தவராக இருக்கும் பட்சத்தில் அதை கூட சரியான அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது எப்படி, அதற்கு பின் எப்படி மோர்கேஜ் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தொடர்பாகவும் அறிந்து கொள்ளலாம். மில்லினியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷியான் 6478910742 6478910742.

0: லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றும் ஆணையில் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்ட நிலையில் முன்னரும் இப்போது இனி எப்போதும் லேக் ஒன்டாரியோ என்ற பெயரிலேயே நிலைத்திருக்கும் என கனடிய பிரதமர் மார்க் கார்னி, ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ட்ரம்பின் இந்த தன்னிச்சையான அறிவிப்பு இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என அரசியலமைப்பு வல்லுநர்கள் கூறியுள்ளனர்.
1: நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் கனடாவைச் சேர்ந்த குறைந்தது 30 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் இவர்களில் 10 பேர் டொராண்டோவைச் சேர்ந்தவர்கள் என அறிய முடிகிறது. நேபாள சீன எல்லையில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தினால் உயிரிழந்தோரின் தொகை 540 கடந்துள்ளதுடன் 1500 மேலானோர் தேடப்பட்டு வருகின்றனர்.
0: சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படும் மாநாட்டுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியோ பொறுப்புக்கூறலோ வழங்காமல் அற்ப சலுகைகளுடன் இவ்விடயத்தை தட்டிக்கழிக்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுவதாக அவர் சாடியுள்ளார்.
1: இந்தியாவின் 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியே இருப்பார் என தமிழக காங்கிரஸ் தரப்புகள் கூறியுள்ளன. இந்தியா டுடே நேற்று வெளியிட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகளில் இந்தியாவின் அடுத்த பிரதமருக்கான சிறந்த தெரிவாக பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இடம்பெற்றமை கவனம் பெற்றிருந்தது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். The station with the best music.
3: It's East FM.
4: It's East FM.
5: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkirana ahmed thamsi 437-860-7002
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough 416-841-5301
3: அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanicum Middlefield, Ikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahirar, 416-299-1020.
6: மார்க்கம் அகாடமி பிள்ளைகளின் கல்வித் துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் பிரெஞ்சு ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும்
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நேரம் இரவு 7:44 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு இவனிங். இந்த நேரத்தில் நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல போன்றோம். முதன்மை மூன்றில் முக்கியமான மூன்று விடயங்களை உங்களோடு பகிர்ந்து இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இப்பத்தியான ட்ரேட் வார் பற்றிய மேலதிகமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கின்றோம். அமெரிக்காவின் புதிய 50% வரி விதிப்பு பற்றிய செய்தி. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பரந்த அளவிலான கனடா தயாரிப்பு பொருட்கள் மீது 50% கூடுதல் இறக்குமதி வரியை அமல்படுத்தி இருக்கின்றார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மோதலை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவின் இந்த கடுமையான வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சுமார் 27.6 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் மீது கனடா அரசு புதிய எதிர்வரிகளை கவுண்டர் டாரிஃப்ஸை அறிவித்திருக்கின்றது. இந்த உத்தரவு எதிர்வரும் செப்டம்பர் 8 முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வருகின்றது.
1: அது மட்டுமல்லாமல் குறிப்பாக டிட்ராய்ட், விண்ட்சர் போன்ற எல்லை பகுதியில் ஆட்டோமொபைல் மற்றும் தொழில்துறை வர்த்தகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த வர்த்தக போரினால் கனடாவில் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளும் வந்து ஆபத்துக்குள்ளாகும் என பொருளாதார நிபுணர்கள் வந்து எச்சரித்திருக்கின்றார்களாம். அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவின் இந்த வரிச்சுமைக்கு மத்தியில் கனடாவின் உள்நாட்டு பொருளாதாரம் 2வது காலாண்டில் வளர்ச்சி கண்டுள்ள போதிலும் இந்த புதிய வர்த்தக போர் இரு நாடுகளின் வர்த்தக உறவுகளிலும் பெரும் ஆட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது.
0: அதே போன்று இன்னும் செய்தி, இது வந்து மிகவும் பரபரப்பாக இப்பொழுது அனைத்து செய்திகளிலும் நீங்கள் பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றது. இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட விடயம்தான். நேபாளத்தில் தற்காலிக உடல் சேமிப்பு மையங்களை அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்களாம். வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட உடல்கள் அதிக அளவில் மீட்கப்படுவதால் சவக்கிடங்கில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
1: ஆமாம், பலரின் உடல்கள் மீட்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 500 கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் மாயமான 1500 பேரை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக நேபாள தேசிய பேரிடர் அபாய குறிப்பு வந்து மற்றும் மேலாண்மை ஆணையம் வந்து தெரிவித்திருக்கிறதா.
0: நேபாளத்தை புரட்டி போட்ட பெரு வெள்ளத்தால் பல கிராமங்கள் கட்டிடங்கள் இடிந்தும் விழுந்திருக்கின்றன. சரி, அப்படியே இன்னும் ஒரு செய்தி கூட இருக்கிறது. எபோலா நோய் தொற்று பரவல் காரணமாக காங்கோ, ஜனநாயக குடியரசு, உகண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளிலிருந்து பயணிகள் கனடாவிற்குள் நுழைய விதிக்கப்பட்ட தடையை மேலும் 30 நாட்களுக்கு நீடிப்பதாக கனடா அரசு அறிவித்திருக்கின்றது.
1: ஆமாம், கடந்த மே மாதம் முதல் அமலில் உள்ள இந்த தடையால் 67,000 அதிகமான மக்களின் விசா விண்ணப்பங்கள் மற்றும் குடியிருப்பு உரிமைகள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறதாம். வெளிநாடுகளிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட 31,693 நிரந்தர குடியிருப்பு விண்ணப்பங்களும் 10,465 தற்காலிக குடியிருப்பு விண்ணப்பங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகிறது.
0: கனடாவிற்கு வெளியே உள்ள 1,534 நிரந்தர குடியிருப்பாளர்கள் மற்றும் 23,415 தற்காலிக விசா வைத்திருப்பவர்களும் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். இந்த நேரத்தில்
1: மில்லேனியல் மோர்கேஜ் வழங்கும் தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: ஆமா, மில்லியன் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க அலுவலகத்திலிருந்து நாங்க நேரடியாக நினைந்திருக்கணும். அவருடைய மேனேஜிங் பண்ண ஜெனிஷான் அவர்களோடு நாங்கள் பேசலாம். வணக்கம் ஜெனிஷ்.
3: வணக்கம். உங்கள் அனைத்து வகையான மோர்கேஜ் சேவைகளுக்கும், ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ்,

0: ஹோம் எக்யூட்டி லைன், ரீஃபினான்சஸ், கமர்ஷியல் மார்கேஜஸ், எந்த வகையான மார்கேஜ் தேவைகளாக இருந்தாலும் நீங்க மில்லேனியல் மார்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் மேனேஜிங் பார்ட்னர் கணேஷான் என்னுடன் நீங்க தொடர்பு கொள்ளலாம். 6478910742. அத்துடன் எங்கள் கம்பெனியூடாக உங்களுக்கு இப்ப கமர்ஷியல் லோன்களையும் நாங்கள் பெற்று தந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு 720+ ஸ்கோர் இருந்து மோர் தேன் 2 இயர்ஸ் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், 1 இயர் ரன்னிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு 50,000லேருந்து 250 வரை உங்களுக்கான கொமர்ஷியல் மார்கேஜ்களையும் கொமர்ஷியல் லோனு ஹோம் எக்யூட்டி சாரி கொமர்ஷியல் லோன்ஸையும் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அத்துடன் நீங்கள் ஒரு நியூ கமராக இருந்தால், நீங்கள் வந்து ஒரு எப்போவுமே நியூ கமராக இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புவீங்க, உங்களுக்கு ரெசிடென்ஸ் கிடைச்சோன்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வீடை அமைச்சு கொள்ளணும், அப்படியானதுக்கு உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் கிரெடிட் 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல அது வேற வெயிட் பண்ணுவோம் அப்படி இல்லாமல் உங்களோட கிரெடிட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், எந்த வகையான கிரெடிட் கார்டுகளுக்கு நீங்க அப்ளை பண்ணி எப்படியான பேமெண்ட்டை செய்து உங்களோட கிரெடிட்டை வளர்க்கலாம் என்ற ஆலோசனைகளுக்கும், அந்த வகையான கிரெடிட் கார்டு கிரெடிட் லோன்ஸ்களை உங்களுக்கு செய்து தரவும் எங்கள் கம்பெனி காத்திருக்கிறது. ஸோ அப்படியான உங்களுக்கு தேவைகள் இருந்தால் உங்களுக்கு கிரெடிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னு வந்து நீங்கள் ஒரு ப்ரொபோஸ் செய்துட்டீங்க, கட்டி முடிச்சிட்டீங்க, ஒரு கிரெடிட்டும் இல்லாமல் இருக்கிறீங்க, அப்படியானவங்களுக்கும் உங்களோட கிரெடிட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் என்ற எல்லா ஆலோசனைகள், உங்களோட வீடு வந்து பேங்க்ரப்சி போகுது அதுக்கான லிட்டிகேஷன் தேவைகள், உங்களுக்கு ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், அது எப்படி ரன் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்படியான சேவைகள், அனைத்து வகையான உங்களுக்கு தேவைகளும் எங்கள் கம்பெனியூடாக செய்து தரப்படும். மில்லேனியல் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் சிங் ஜனிஷான், 6478910742. உங்களுடைய மோர்கேஜ் ரினியூவல்ஸ் காலம் நெருங்கி வரும் போது கடைசி நேரம் வரைக்கும் இருக்காமல் போதிய கால அவகாசம் வைத்து நீங்கள் அவர்களோட ஆலோசனைகளை பெற்று அதற்கேற்ற வகையிலே சிறந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே வந்து மோர்கேஜ் பெறுவது தொடர்பாகவும் அறிந்து கொள்வதற்கு அழைக்க முடியும். அதே போன்று அனைத்து மோர்கேஜ் தேவைகளுக்குமான தேவைகளுக்கும் நீங்கள் ஜனிஷான் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். மில்லேனியல் மோர்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான், 6478910742, 6478910742.
1: கண்ணே தொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: நேரம் 7:55 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் நம்ம ஒரு ஈவினிங். மூவிங் சேல் பற்றி அறிவித்தல், 5000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் உள்ள அனைத்து தளபாடங்கள் மற்றும் பொருட்கள் விற்கப்படுகின்றன. பெட்ரூம் செட்கள், சோஃபா செட்கள், டைனிங் செட்கள், மேட்ரஸஸ், சேர்ஸ், பூஜை மாடம், ஜிம் உபகரணங்கள் போன்றவற்றை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 416-278-1728
1: சுயம் சில்க்ஸ் நாளை மற்றும் நாளை மறுதினம் வழங்கும் மெகா சேல். $395 பெறுமதியான காஞ்சிபுரம் சாரிகள் $250, 3 காட்டன் சாரி $100, $135 பெறுமதியான செமி சில்க் $50, $95 பெறுமதியான சல்வார் $50, கிட்ஸ் குர்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸ் பர்ட்டி செட் $35, மென் பர்ட்டி செட் $75, சாரம் $5, நைட்டி $10, Preeti Blue Leaf Grinder $150, Markham & Steel Blue Building Hill Unit 114 அமைந்துள்ள சுயம் சில்க்ஸ் வழங்கும் மெகா சேல். 416-500-3839
2: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
5: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908-5656.
6: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
7: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
8: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1-8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9-12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
9: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0416-446-408-0416.

0: நேரம் 8 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். போவோமா ஊர்கோளம் போட் நிகழ்ச்சியோடு நாங்களும் தொடர்ச்சியாக இந்த பொழுதில் போட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம்.
1: போட்டி நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்து டொரண்டோட காலநிலையும் ஒரு முறையை பார்த்துள்ளோம். டொரண்டோவில் இப்பொழுது 20 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 21 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று எரிபொருளின் விலையை பொறுத்தவரை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்க போன்றது.
0: அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும் அதே வழியில் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
1: இப்போ நீங்க அந்த லேக் ஆன்டாரியோ ஹேட்டை போட்டு கொண்டிருக்கீங்களே சஹானா, அதை இப்ப கலட்டி வைக்கலாம் தானே? நீங்க அதை போட்டு போட்டு அடிக்கடி ஞாபகப்படுத்தி
0: கொண்டிருக்கீங்க.
1: கலட்டுறது இல்ல அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துருக்கீங்களா?
0: நித்திரகொள்ளைக்கும்
1: போட்டுதான். இந்த நேரத்தில் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் 2 வளமை போன்று கொண்டு வந்திருக்கின்றோம். இலங்கையிலிருந்து ஒரு ஊர், அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊர். இலங்கையிலிருந்து கொள்ளன் கலட்டி என்கின்ற ஊரை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து
0: மீனம்பாக்கம் எனும் ஊரையும் உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த 2 இடம்பெறும் எழுத்துக்களை வைத்து சொற்களை உருவாக்கி நேர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். நேர் ஒருவர் 3 வரை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்களும் சில சொற்கள் தந்து கொள்ள இருக்கின்றோம். பாட்டி, பால், பாடி ஆகிய சொற்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிற சொற்கள்,
1: நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த சொற்களா இருக்குது. ஆனா எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 எழுத்துக்களை அப்படியே சேர்த்து தான் நாங்க இந்த சொற்களை உருவாக்கி இருக்கிறோம்.
0: அங்கிருந்து ஒரு சொல் எழுத்து கொண்டு வந்து அங்கிருந்து இன்னொரு சொல் எழுத்துட்டு வந்து, அதாவது எழுத்து
1: சொல்லுங்க. எப்படி எழுத்துட்டு வந்தீங்க? கையை பிடிச்சதான். சரி, பாவண்ணா, இட்டண்ணா, டீனா, மீனம் பாக்கத்துல இருக்கிற பாவண்ணா, அதே போன்று கொள்ளன் கலட்டியில இருக்கிற இட்டண்ணாவையும் டீனாவையும் சேர்த்து பாட்டி அப்படின்னு நாங்க உருவாக்கினோம்.
0: ஆமா, அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி 2 இருக்கும் எழுத்துக்களை அப்படி சேர்த்து வைத்து சொற்களை உருவாக்கி எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி சிலக்கம் 416-554-4040. நேர் ஒருவர் 3 வரை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு.
1: மீண்டும் ஒரு முறை அந்த 2 நாங்கள்